மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200104007 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
2: சொன்ன சொல்படி நடப்பது சிரமம், நேர்மை பாதையில் தொடர்ந்து நடப்பது சிரமம். அந்த சிரமங்கள் வைராக்கியமே வாழ்வு என வாழ்பவர்களுக்கு சிற்றரும்புகளை தவிர சீரும் சிங்கங்கள் அல்ல. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வந்த நபர்களும் மனித சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்த நபர்களும் தொடை நடுங்கிகளாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. துணிச்சலாக தெரியக்கூடிய பலர் நெருங்கி பழகி பார்க்கும் போது எவ்வளவு கோழையானவர்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வீரம் அப்படின்றது போருக்கு பயன்படக்கூடிய குணம், அவ்வளவுதான். ஆனா இதுவரைக்கும் சமூகம் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறதுக்கும் அதை மறுதளிக்கிறதுக்கும் அதிகமான துணிச்சல் தேவை. எப்பவுமே சவால்கள் கண்ணுக்கு எதிரிலே நின்றுட்டு இருக்கும் போது உண்மையான விஷயங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கு தேவைப்படக்கூடிய பலத்தையே விவேகானந்தர் ஆன்ம பலம் அப்படின்னு சொல்றாரு. எதற்கும் பயப்படாதீர்கள், உங்களால் அதிசயிக்கத்தக்க பணிகளை ஆற்ற முடியும். பயம் இன்மையே இந்நொடியில் சொர்க்கத்தை உங்களிடம் அழைத்து வரும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. இந்தியாவை தூக்கி நிறுத்த துணிவு அவசியம் அப்படின்றத எல்லா இடங்களையும் முழங்கினாரு. அத அவரும் கடைபிடிச்சாரு. குதிரை ஒண்ணு கட்டவிழ்த்து ஓடுனப்போ தைரியத்தோட தாவி போய் அதோட கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்தினாரு. குரங்கு கூட்டம் துரத்தும் போது எதிர்த்து நின்று தன்னுடைய கோப பார்வையால் அதை விரட்டி அடித்தவர். ஆங்கிலேயர்கள் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என நினைத்து ஏளனம் செய்த போது அமைதியாக இருந்துவிட்டு வாய்ப்பு கிடைத்த போது ஆங்கிலத்தில் பேசி அவர்களை அதிரச் செய்தவர். அவர்களிடம், நான் ஆங்கிலம் தெரிந்தும் உங்களுக்கு பதில் கூறவில்லை, அறிவற்ற நபர்கள் பேசுவதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி அன்னைக்கு பதில் சொன்னாரு. அதே போல அமெரிக்காவில எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி சொற்பொழிவாற்றக்கூடியவர் அப்படின்றதை நிரூபிக்க காதை உரசி சென்ற தோட்டாக்களையும் பொருட்படுத்தாமல் உரையாற்றிய உன்னதர். ஒரு மனிதனுக்கு கம்பீரத்தை தருவது துணிச்சல் தான் அப்படின்றத தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில சாதித்து காட்டிய இளைஞர். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை இளைஞர்கள் தினமா ஏத்துக்கிட்டாங்க. பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, மக்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் போதுதான் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பொய்ய உண்மை நம்பிட்டு இருக்கும் போது அதற்கு எதிரான கருத்தை நம்மளால முன்வைக்க முடியும். அதுக்கு போர் வீரனை காட்டிலும் அதிகமான துணிச்சல் தேவைப்படும். பயம் இல்லாத நபர்களாலதான் பல சாதனைகளை சாதிக்க முடியும். சக்தி வாய்ந்த மனிதர்கள் துணிச்சலை தான் தங்களுக்கு துணையாக கொண்டிருந்தார்கள். ஏன்னா இந்த ஒரு மன உறுதிதான் பல வரலாற்று நாயகர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி இருக்கு. துணிச்சல் நமக்குள்ள இருக்கணும்னா சில சிறப்பான குணங்களை நாம வளர்த்துக்கணும். எல்லைகளை தகர்த்தல், அதாவது பயம் ஒரு மனிதனை ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைக்கிறது. துணிச்சல் அந்த எல்லையை கடந்து புதிய பாதைகளை உருவாக்க உதவுகிறது. அதே போல தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளணும். துணிச்சலான மனிதர்கள் தோல்வியை பார்த்து துவண்டு போயிடாம அதையே அனுபவமா மாத்தி மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க. கடைசியா ஆளுமை வளர்ச்சி. தொடர்ச்சியான துணிச்சல் நமக்குள்ள இருக்குதுன்னா புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை தன்னால வளர ஆரம்பிச்சிடும். வரலாற்றுல சாதிச்ச நிறைய பேரும் அறிவியல் அறிஞர்கள், தொழில் முனைவோர்கள், இவங்க எல்லாருமே பயத்தை வென்றதன் மூலமே தங்களுடைய துறைகளில் உச்சத்தை அடைந்துள்ளனர். ஆக நியாயமான காரணங்களுக்காக துணிச்சலுடன் வாழ்வது மிகவும் அவசியம். சிறு வயதிலிருந்தே அந்த ஒரு பண்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய செயலுக்காக அதை ஒன்று திரட்டி மனித வாழ்வின் விடுதலைக்காகவும் மேன்மைக்காகவும் பாடுபடுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: மற்றும் தெங்காசி
2: பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு
3: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஒப்புரவறிதல், அதிகாரம் 22, குறள் எண் 211. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு, என் ஆற்றுங்கொள்ளோ உலகு. மழை பொழிந்து உலக உயிர்களை காக்கிறது, அந்த மழைக்கு ஈடாக இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலவே பிறருக்கு செய்யும் நன்மையும் கைமாறு கருதாமல் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. எதிர்பார்ப்பற்ற உதவி அப்படின்றது சுயநலம் இல்லாதது, மன நிறைவு தருவது. பெறுபவரின் மனதில் அழியாத நன்றி உணர்வையும் இயற்கையான அன்பையும் உருவாக்குகிறது. கைமாறு கருதாமல் செய்யப்படும் உதவி தூய்மையான உறவுகளுக்கு அடித்தளமாக அமைகிறது. உதவி செய்பவர் எந்த பலனையும் எதிர்பாராமல் இருப்பதால் அங்கு மன வருத்தமோ ஏமாற்றமோ உருவாவதில்லை. எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் உதவி இக்கட்டான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய ஆறுதலாக அமையும். செய்யும் உதவிக்கு கைமாறு எதிர்பாராமல் உதவியை பெறுபவரின் பண்பை அறிந்து செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய உதவி நமக்குள் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இந்த வகையான உதவிகள் தான் மனித நேயத்தை நிலைநிறுத்துகிறது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. திருமுருகாற்று படை அப்படின்றது ஒரு சங்க இலக்கியம். பத்து பாட்டு நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் ஒரு பக்தி ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லலாம். இந்த திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா நக்கீரர். அது அவர் பாடினதுக்கு பிரபலமான ஒரு புராண கதை இருக்குது, அதுதான் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சிவபெருமானிடமே தனது நெற்றிக்கண்ணை காட்ட சொல்லி வாதாடிய நக்கீரர் கற்கி முகி அப்படின்ற பூதத்தால சிறைப்பிடிக்கப்படுறாரு. என்ன அப்படின்னா இந்த பூதம் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு பெண் பூதம். சிவபெருமானுடைய பூஜையை யாரெல்லாம் கவனக்குறைவோடு மனச்சிதறலோடு செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வரும். 999 நபர்களை பிடித்து விட்டது. இன்னும் ஒரு நபருக்காக காத்திருந்தது. அந்த நேரத்துல தான் நம்ம நக்கீரர் சிவ பூஜை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் பிடிக்கக்கூடிய எண்ணத்துல அவர் பக்கத்துல போய் நிக்குது. அப்ப அவர் குளக்கரையில சிவ பூஜை செய்யும் போது மரத்திலிருந்து உதிர்ந்த இலை ஒண்ணு பாதி அளவு நீரில் மீனாகவும் மீதி அளவு நிலத்தில் பறவையாகவும் மாறியது. இந்த ஒரு அதிசயத்தை யார் பார்த்துட்டு இருந்தாலும் கவனம் சிதறிடும் இல்லையா. தன்னுடைய சிவ பூஜையை தவற விட்டு இந்த அதிசயத்தை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்த இந்த கற்கி முகி பூதம் என்ன பண்ணதுன்னா அவரை கடத்திட்டு போய் ஏற்கனவே 999 நபர்களை அடைத்து வைத்த அதே குகையில் இவரையும் கொண்டு போய் அடைச்சிடுச்சு. நீராடி விட்டு ஒரே நாளில் 1000 பேரையும் உணவாக உட்கொள்ள அது திட்டமிட்டு இருந்தது. அந்த நேரத்துல இவரை தவிர எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நம்ம வாழ்க்கை முடிய போகுதே அப்படின்னு. அப்போ நக்கீரர் என்ன பண்ணாரு தெரியுமா? தனக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்றத உணர்ந்துட்டு முருகப்பெருமான நோக்கி மனு முருகி பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாடின பாடல் தான் திருமுருகாற்று படை. உடனே முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா காட்சி கொடுத்து அவருக்கு தேவையான வரத்தை கொடுக்கறாரு. அதன்படி அந்த பூதம் வந்ததும் ஒரு இலையை எடுத்து அந்த கற்கிமுகி பூதத்து மேல நக்கீரர் வீசுறாரு. அது வேளா மாறி அந்த பூதத்தை அழிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த குகைய உடைச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் முருகப்பெருமான் காப்பாத்திட்டாரு. இந்த புராண கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல கவனச்சிதறல் இல்லாம மனசு ஒருமுகப்படுத்தி அந்த வேலையை முழுமையா செஞ்சு முடிக்கணும். கவனச்சிதறல் ஏற்படும் போது இந்த பூதம் வந்தது போல துன்பங்கள் ஏதாவது உருவாயிடும். அதே போல துன்பங்கள் வந்ததுக்கு அப்புறமா அகந்தையோடையும் ஆணவத்தோடையும் அதை அணுகாம பணிவோடையும் நம்மை நாமே அர்ப்பணித்தும் செயல்படும் போது துன்பத்திலிருந்து விடுபட முடியும். கூட்டு முயற்சி நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நக்கீரர் எப்படி அங்க இருக்கக்கூடிய 999 நபர்களையும் இணைத்து கொண்டு துன்பத்திலிருந்து விடுபட்டாரோ அதே போல கூட்டு முயற்சியால் வெற்றி அடைய வேண்டும். இந்த புராண கதை உணர்த்தக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, பூதத்தின் பிடியில் இருந்த போது நக்கீரர் வந்ததால் தான் தங்களுக்கும் ஆபத்து நெருங்கியது அப்படின்னு மத்தவங்க பழித்து உரைக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் நக்கீரர் அவங்க மேல கோபப்படாம அவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்தாரு. இதுதான் நம்பிக்கை துரோகம் செய்யாமை. இந்த மாதிரி நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல வரக்கூடிய அனைத்து புராண கதைகளும் ஆன்மீகத்தோடு அறநெறி கருத்துக்களையும் அழகுற நமக்கு எடுத்து வழங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு சாதனை நாயகனை பத்தியும் அவருடைய கருத்துக்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவின் முதன்மையான தொழில் அதிபர்களுள் ஒருவர் தான் JRD டாடா. 1932 ஆண்டு விமான போக்குவரத்தை உருவாக்கி அதை ஓட்டி காட்டிய முதல் இந்திய விமானியாக புகழ் பெற்றவர் டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்ற அவருடைய நிறுவனம் தான் பிற்காலத்துல ஏர் இண்டியா நிறுவனமா உருமாறுச்சு. அவருக்கு நெருக்கமான நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த நண்பர் ரொம்பவே திறமைசாலி. ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அதை எப்படி சரி செய்யறதுன்னு அவருக்கே தெரியல. தான் எழுதக்கூடிய பேனாவை அடிக்கடி தொலைச்சிடுவாரு. இந்த மாதிரி விலை குறைந்த பேனாக்களை நிறைய வாங்கி வச்சு தொலைச்சிட்டே இருக்கிறத சொல்லி ஒரு நாள் வருத்தப்படுறாரு. அப்போதான் டாடா ஒரு யோசனை சொல்றாரு. விலை உயர்ந்த பேனா ஒன்று நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்ககிட்ட மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே 22 காரட்ல ஒரு பேனாவை செய்ய சொல்றாரு. அதை தான் பயன்படுத்துறாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவரை பார்க்கும்போது, இப்ப பேனாவை ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமா, அதை எப்படி மறக்க முடியும், அந்த ஒரு பேனா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு ரொம்பவே பெருமையா எடுத்து காமிச்சாராம். அப்போதான் டாடா சொன்னாரா, எதையும் மதிப்பாக உணர்ந்தால் கவனமாக பார்த்து கொள்வோம், மறக்காமல் காத்து கொள்வோம். உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம். நட்பை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம். பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகளுக்கு மட்டும் செலவு செய்வோம். உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் விட்டு கொடுத்து நடப்போம். வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்போடு செய்வோம். ஆக வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து புகழ் பெறுவோம். மறதியோடும் மதிப்பில்லாமலும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆமா நேயர்களே, டாடாவுடைய அறிவுரை அவருடைய நண்பருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கானதும் கூட. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏய் சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஒசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. ஒரு புதிய வாரம், புதிய நாள், எல்லாமே புதிதாக வந்து அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா,

ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம் நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையாலான ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையாலானது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வால்வும்

0: இருக்கிறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா விளையாட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவலில் நேற்று இங்கிலாந்துக்கு 2 சிறப்பான வெற்றி. முதல் வெற்றி இந்தியாவை போட்டு பந்தாடிட்டாங்க. நேற்று ஓடிஐ மேட்ச் 3rd மேட்ச் நடந்துச்சு. 3 ஓடிஐக்கள் கொண்ட அந்த போட்டிகளில் ஏற்கனவே இங்கிலாந்து ஒன்று இந்தியாவோட ஜெயிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 3rd போட்டியில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருச்சு. நம்ம ரோஹித் சர்மாவோட கடைசி போட்டியாக வந்து சர்வேச போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கடைசி சர்வேச போட்டியில் நம்ம ரோஹித் சர்மா வந்து ஒரு சதம் அடித்தாலும் ஒரு தோல்வியோடு ரோஹித் சர்மா வழி அனுப்புறது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் தான். நல்லா எல்லாருமே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் அதை விட மோசமாக இங்கிலாந்து பேட்டிங் பண்ணி 387 ரன் அப்படி அடித்து வச்சுட்டு அது திருப்பி அடிக்க முடியாமல் நம்ம இந்தியா வந்து தோத்துட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை கால்பந்தில் நேற்று 3rd இடத்துக்கான போட்டியில் இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்று ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் 3rd இடம் பிடிச்சிருக்காங்க. சரி, அதோட முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். அந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நிறைவு பெற்றது, அவ்வளோதான். சாம்பியன் வந்து யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அர்ஜென்டினா தான் இந்த வருஷம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்களாக வந்து எல்லோரும் அர்ஜென்டினா அப்படின்னு பெற்றிட்டு இருந்தாங்க. கடைசி ஃபைனலில் வந்து அந்த விஷயத்தை வந்து நல்ல குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெயின் வந்து கோப்பையை தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த 2026 உலகக்கோப்பை கால்பந்துக்கான சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்பெயின் நாடு தான். இந்த ஸ்பெயின் தான் இந்த வருஷத்துக்கான ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஸ்பெயின் நாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும். அதுக்குலாம் தனிப்பட்ட ரசிகர்கள் நம்ம ஊரில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஸ்பெயின் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டீம், ஏற்கனவே வந்து கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள், அர்ஜென்டினா வீரர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு நல்ல ஒரு திருவிழாக்கான வரும் வாரமாக வந்து இருக்க போகுது, நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஒரு கலை ஆர்வத்திற்காக நீங்கள் ஏதாவது நம்மளோட தமிழர் பண்பாட்டு கலைகளை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வாரத்துக்கு 2 மட்டும் சிறப்பான கலை பயிற்சிகள் வந்து கொடுக்கறக்காங்க 17 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்காக. அதற்கு நம்ம ராம்நாட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க, சாயங்காலம் 4-6, வெள்ளி சனி மட்டும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணை மீண்டும் வந்து சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க. 9842567308 இந்த எண்கள் தான், 9842567308 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்களும் போய் கலந்துக்க ஆசைப்பட்டால் கலந்துக்குங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இன்னும் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பாய், சி யூ மக்களே.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34லிருந்து 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
3: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
2: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு 9:11 திங்கட்கிழமை காலை வணக்கம். நம் வாழ்க்கை ஒரு பயணம். நம்ம வாழ்க்கையை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 3 பேரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மறந்துடவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு இருக்கும்போது அந்த கஷ்டத்தில் நம்மளுக்கு உதவி, நம்மளுக்கு தோள் கொடுத்தவங்களை நிச்சயமாக மறக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு நம்மளை கண்டுக்கிறாமல் போகிறவங்களை கண்டிப்பாக நம்ம யாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா எப்பயாவது நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படும். மூணாவது, நம்மளை கஷ்டப்படுத்தி இவெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நம்ம நொந்து நம்ம ஒரு பெரிய ஆளாகும்போது நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களை நிச்சயமாக மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம நெஞ்சில் என்றைக்குமே நினைவில் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து பயங்கரமாக அமெரிக்கா நியூயார்க்கில் வந்த கால்பந்து போட்டியில் சூப்பராக வந்து நம்ம அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சேன். மெஸ்ஸி வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த கேப்டன் அமீல் அவங்க வந்து லமீன் எமால் அவங்க வந்து நல்லா அவங்க தான் கேப்டன் பண்ணாங்க. 106th 1-0 அப்படிங்கிற ஒரு விதத்தில் அர்ஜென்டினா வந்து ஜெயிச்சிருச்சு. நீட்டாக நல்லா எல்லாரும் ஸ்பெயின் அதுதான் ஜெயிச்சிச்சு, அர்ஜென்டினியா வந்து தோத்துருச்சு. என்னென்னு தெரில, பார்த்ததுலேயே மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி பேசணுமா இல்லையா, அதனால் வெற்றி கொண்டாட்டம் ஸ்பெயினுக்கு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் 16 அப்புறம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து அல் அஜீம் அவங்களுக்கு இனிய 5வது பிறந்த நாளை ஜாஸ்மின் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அல் அஜீம் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து காய்கறி கடை வச்சுருக்கோம் அமுதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசைக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு புது கவிதை இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. 2 பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ் ஹை ஃபைவ் ஃபீட்.

0: Just high five style ka urban cruiser high rider chinna family periya sandoshathukku the glanza new travel new experience ka the all new tizer stylish periyargalukku style ana romeon high exchange value easy finance low interest rate fastest delivery anamalai toyota valudur ramanadapuram call 8012799000
1: ராமேஸ்வரம்
0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி, தோலுக்கும் சரி, அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின். இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா இந்த நிறமை மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தரதங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 9:25 இழந்திருக்கீங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மத்திய அரசு வந்து நேற்று ஒரு தேசிய திரைப்படங்களுக்கு ஃபுல்லாக விருது அறிவிச்சிருக்காங்க. 2024 வந்த படங்களுக்கு இதில் நம்ம தமிழில் வந்து ஒரு 10 படங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அலவன்ஸ்மெண்ட் மட்டும் டேட்டு மட்டும் இன்னும் வரலை. எல்லாருக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு யாராருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சரியான வெயில் காலமாகவும் இருக்குது நல்ல, ஆனால் என்ன நைட்டு ஃபுல்லாக வேர்க்குது. காலையில் பார்த்தா திடீர்னு குளிர் ஆரம்பிக்குது. இயற்கை வந்து மாறி மாறி இருக்குது. ஆனால் மழை வந்து பெய்யணும். ஏன்னா ஆடி மாதம் நிறையா பேர் விதையெல்லாம் விதைச்சிருப்பாங்க. கண்டிப்பா மழை வந்து உண்டாகணும். மழை பெய்ஞ்சா தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல வந்தார்கள் சென்றார்கள். மீண்டும் வணக்கம்.
1: தங்கமான வாழ்த்துக்களா?
0: ஆமா, தங்கமான வாழ்த்து. யாரு, எங்கிருந்து, உங்க பேரு, யாருக்கு வாழ்த்து?
1: என்ன
0: பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து?
1: ரஜினிகாந்த் படத்துல தங்கமான ஒரு பாட்டு.
0: அழகான பாடல் கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கமான வாழ்த்து.
0: நன்றி நன்றி. பாம்பன் புளிய மரத்து பாய் டீ கடையிலிருந்து தான் பேசினாங்க. அவங்க தங்க மகளில் ஒரு அழகான பாடல், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் அப்படிங்கிற ஒரு பாடல் வருது. ஹரிப்ரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடலோசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வாய்ஸ் படம் நினைக்கிறேன், அதில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: கேட்டுட்ருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து ஜெய் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க மருமக பவித்ரா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஜெய் அவங்க சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு வணக்கம். யாருக்கு வாழ்த்து என்ன பாடல்? கண்டிப்பா கொடுத்து கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் கொடுத்துடலாம்.
5: நன்றி.
4: தெக்குவாடியில இருந்து நம்பகுமாரன் தான் ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க வாழ்வே மாயம் படத்துல இருந்து. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
6: எல்லோருக்கும் காலை வணக்கம். சித்தாரோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமான அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் இந்த நிலையத்தாரர்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் காலை வணக்கத்துடன் அன்பான வணக்கத்துடன் இன்று என்ன நண்பன் அனுவர்ணி அவளுடைய 39வது பிறந்த நாள் சீரும் சிறப்போட நல்லா கொண்டாடுகிறார். அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன். எனக்காக பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து சிந்திய வெண்மணி சிந்திய முத்தாச்சு அந்த பாட்டை போடவும். வணக்கம். சித்தாரோட்டம் தௌஃபிக் ரஹ்மான்.
4: தௌபிக் ரோமானெல்லாம் பேசியிருந்தாங்க, ரொம்ப அழகாக அருமையாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அன்வர் அலிக்கு 39வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அன்வர் அலிக்கு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் போனும் எல்லாமே பண்ணி பாடல்கள் நிறையா கேட்டிருக்கீங்க, நிறையா வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருவரும் வர்றாங்க. அவங்க வந்து ஒரு அழகான தலைப்பில் வர்றாங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. எனது அன்பான உறவுகளை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:02. அறக்க பறக்க வேலைக்கு போறது, அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போறது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான இந்த திங்கக்கிழமை அப்படின்றது நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த திங்கக்கிழமை வந்து எல்லாருக்குமே ஒரு சூப்பரான நாளாக அமைய என்னுடைய சார்பாகவும் கடல் ஓசை எஃப்எம் சார்பாகவும் ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷ்னி மற்றும்
4: அமளி ஜெனிஃபர்.
3: ஸோ இன்னைக்கான ஒரு நாளில் நாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதமே ஆரம்பிச்சாச்சு. திருவிழா அப்படின்னாலே ஆடி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே கொண்டாட்டம். அதே மாதிரி திருவிழா அப்படின்றது தான் ஒரு ஊருக்கான ஸ்பெஷலாகவுமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா மதுரை. அதே மாதிரி தேரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே திருவாரூர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே திருவிழா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஊரோட ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, திருவிழா அன்னைக்குன்னு தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாருமே வீட்டில் ஒன்று கூடுற ஒரு பழக்கமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான திருவிழாக்கள் பல இருந்தாலும் இப்போ நம்மளுடைய பகுதியில் சூப்பரான 2 திருவிழாக்கள் போயிட்டுருக்குது, எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முளைப்பாரி, இன்னொன்று நம்மளோடக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தீவு பகுதியில் ரொம்பவே ஃபேமஸான புனித சந்தியாகப்பர் திருவிழா தான். இந்த 2 திருவிழாவும் இப்போ சூப்பராக நிறையா பேரும் அப்படியே கொண்டாடிட்டுருக்குறோம். இதில் வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா விஷயங்களும் இருக்கும். நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம வந்து நல்லா சூப்பராக வந்து இந்த இதெல்லாம் கொண்டாடணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தில் திருவிழாக்களில் நிறைய குட்டி குட்டியான மாற்றங்களுமே நடந்திருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் பெரிய விசேஷம் தீபாவளி இல்லை நியூ இயர் இந்த மாதிரினா ஊருக்கு வரலாம், இந்த திருவிழாக்கெல்லாம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் இருப்போம். நிறைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழா அப்படின்றது ஊருக்கு எவ்வளோ முக்கியம், அது மட்டும் கிடையாது இப்போ நடக்கிற திருவிழாக்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிர கால் பண்ணுங்க 7094439999. இந்த திருவிழாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்மளுடைய அமளி ஜெனிஃபர் அக்கா வந்து சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க அக்கா.
4: திருவிழாங்கிறது பழமைக்கும் புதுமைக்கும் இடையில ஒரு பாலம் தான். திருவிழாக்கள் தான் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயங்களை இன்று தலைமுறைக்கு கடத்திட்டு வருது. இது மூலமா நம்ம கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை மக்களும் மறக்காம பாதுகாக்க முடியுது. இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில் மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதமான டென்ஷனில் தான் இருக்காங்க. இந்த திருவிழா நேரத்தில் நடக்கிற பாட்டு, ஆட்டம், ஊர்வலம் எல்லாம் அவங்க கவலையை மறந்து மனசை லேசாக்கி நல்ல மருந்தாகவும் அமையுது. ஊரில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். சாதி மதம் தாண்டி ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே நோக்கத்தோட திருவிழாவை நடத்துறது அந்த ஊரோட சமூக பொறுப்பு ரொம்ப வலுப்படுத்துது. சொந்தம் பந்தம் எல்லாரும் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. எல்லாரும் திருவிழான்னு வந்துட்டாலே கண்டிப்பா ஊருக்கு வந்துருவாங்க. இது நீண்ட நாள் பார்க்காத உறவுகளை ஒன்று சேர்த்து அந்த பிணைப்பை இன்னும் அதிகமாக்குது. அந்த தருணமும் இன்னும் அழகாகவும் இருக்கும். திருவிழா நடக்கும்போது அந்த ஊரோட பாரம்பரிய பொருட்கள், கைவினை பொருட்கள் எல்லாமே நல்லபடியாக வித்தும் தீரும். இதனால அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைச்சி ஊரோட பொருளாதாரமும் கொஞ்சம் முன்னேற வாய்ப்பாக அமையுது. சும்மா பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் திருவிழா நேரங்களில் ஊரில் என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணலான்னு மக்கள் யோசிப்பாங்க. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது மக்களோட குறைகளை கேட்டு ஊரோட தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு ஊர் சபையாகவே செயல்படுது. மொத்தத்தில் திருவிழாங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது, அது அந்த ஊரோட உயிர் நாடின்னு கூட சொல்லலாம்.
3: கண்டிப்பா திருவிழாக்கள் அப்படின்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நம்மளுடைய அக்கா சும்மா சின்ன ஒரு வரிகளில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்குமான ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, இந்த திருவிழா இந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்மளுடைய நீசக்கரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்களும் பகிரலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நானே சும்மா இருக்கேன்,
6: சைக்கிள் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே அது எனக்கு.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:17. திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் பல திருவிழாக்கள் ஞாபகம் வந்தாலும் இந்த ராமேஸ்வர தீவோட ஒரு மத நல்லிணக்க திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது புனித சந்தியாகப்பர் திருவிழா தாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய சந்தியாகப்பர் திருவிழா ரொம்பவே ஸ்பெஷலானது, அதுவும் நம்ம ஊரில். கிட்டத்தட்ட அந்த கோவில் வந்து 400 வருஷத்துக்கும் மேலே ஒரு பழமையான ஒரு கோவில். அதில் வந்து இந்த ஜூலை 16 4 கொடியும் ஏற்றப்பட்டு அந்த திருவிழா வந்து போயிட்டே இருக்குது. ஜூலை 24 வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அந்த இடமே களக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றின கூடுதல் தகவல்களை நம்ம அமளி அக்கா வந்து சொல்லுவாங்க.
3: நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தங்கச்சி மடத்தில் வேற்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் புனித சந்தியாப்பர் திருவிழா வருஷா வருஷம் கோலாகலமாக நடக்கும். இந்த திருவிழாவுக்கு மக்கள் வருஷம் முழுசும் காத்திருப்பாங்க. அந்த நாளுமே வந்தாச்சு. இந்த தீவு திருவிழா ஜூலை 16 கொடியேற்றத்தோடு தொடங்கி ஜூலை 24 நைட்டு சப்பர பவனையோடு நடைபெற்று ஜூலை 25 திருவிழா நிறைவு பெறும். இந்த திருவிழாவோட பெரிய சிறப்பே மத ஒற்றுமை தான். ஜாதி மத பேதமே இல்லாமல் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்கன்னு 3 ஒன்னா சேர்ந்து ஜூலை மாதம் இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருவிழாவோட முதல் நாள் சர்ச்சுக்கு முன்னாடி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மத தலைவர்கள் 3 சேர்ந்து கொடியேற்றத்தை தொடங்கி வைப்பாங்க. கொடியேற்றத்தில் இருந்து 10 சாயங்காலம் ஆனால் போதும், ஊரே விழா கோலம் பூண்டு ரொம்ப கலக்கட்டும். இந்த 10 நவநாள் திருப்பலியும் சிறப்பு பிரார்த்தனைகளும் ரொம்ப விசேஷமாக நடக்கும்.
2: கண்டிப்பா அந்த கொடியேற்றத்தை பத்தின இன்னொரு ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த கொடி மரம் இருக்குது இல்லையா, அது வந்து பர்மாலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தேக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏற்றுறதுக்கு முன்னாடிலாம் நல்லா கருப்பாக அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மரம், அதுக்கப்புறம் எண்ணெய் பூசி நல்லா பழப்பழன்னு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த மரமா அப்படின்ற மாதிரி டவுட்டுலாம் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த கொடி ஏற்றுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஜூலை 24 நைட்டு வந்து நம்ம ஊராக இது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டே வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழி ஃபுல்லாமே ஒரே லைட்டு சவுண்டு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய வெளி ஊர்கள்ல இருந்தும் மக்கள்லாம் வந்து இங்க கோவில் வந்து காப்பாங்களாம். அது வந்து எந்த மக்களா இருக்கட்டும், அவங்க வந்து தூத்துக்குடியோ மதுரையோ எந்த ஊர்னாலும் பரவாயில்ல, அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துல வந்து தங்கி சின்ன சின்ன டென்ட் மாதிரி அமைச்சு அந்த கோவில் வந்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சந்தியாகப்பர் திருவிழா அன்னைக்குன்னு நம்ம கேட்டது வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நேத்திலாம் செய்வாங்க இல்லையா, அப்படி வந்து இந்த தென்னை மரக்கண்டு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்களுக்கு வந்து மொட்டை போடுறது, மெழுகு வைத்து ஏத்துறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்க உள்ள எல்லா மனிதர்களாலையும் தான் செய்யப்படுது. சோ விடிய விடிய அந்த கோவில் திருவிழா அப்படின்றது இளைஞர்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருவிழா. அதுவும் நம்ம ராமேஸ்வர தீவுல வந்து இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்குது. சோ எல்லாருமே இந்த ஒரு திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33. இந்த ஆடி மாதம் வந்துச்சு அப்படின்னாலே நிறைய இடங்களில் நிறைய திருவிழாக்கள் அப்படின்றது நடக்கதாங்க செய்யும். ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்றது திருவிழாக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஒரு திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு எவ்வளோ முக்கியம், அது மட்டும் கிடையாது இன்றைய ஒரு நவீன காலத்தில் திருவிழாக்கள் அப்படின்றதுல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கா இல்லையா, இதை பற்றி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நாமளுமே தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே நம்ம நிகழ்ச்சியில் பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நம்ம கூட முதல் நேயரா ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் திருவிழாக்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு? ஓகே அண்ணா, இப்போ நீங்கள் சொல்லுங்க, நம்ம ஊரில் வந்து என்ன மாதிரியான ஒரு திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: நம்மளுக்கு பங்குனி திருவிழா சிறப்பான திருவிழா.
2: ஓகே அண்ணா, அதுவும் இந்த ஆடி மாசத்துல, அதாவது இந்த ஒரு டைம்ல என்ன திருவிழா ஸ்பெஷல்?
3: மலப்பாரி அந்த திருவிழா ஃபேமஸ்.
2: ஓகே அண்ணா, சரி. இந்த மாதிரியான பல திருவிழாக்கள் அப்படின்றது நம்ம ஊர்ல இப்ப நடந்துகிட்டே இருக்குது. ஒரு திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியம்?
3: இந்த
2: மாதிரி நல்லா இருக்கும் ஒரு திருவிழா அப்படின்றது.
3: ஆமா,
2: சோ திருவிழா
3: கோயிலாண்ட கும்பி கட்டுறது அது ஒரு சிறப்பா இருக்கும்.
2: கண்டிப்பா. நான் இப்ப உங்களுக்கு திருவிழா எவ்வளவு பிடிக்கும்? திருவிழாக்குமான முறை அப்படின்றது மாறி இருக்குதா இல்ல எப்படி இருக்குது? ஓகே, நான் அந்த நடைமுறையில உள்ள விஷயம், இப்ப உணவு பழக்கம் வந்து அந்த மாதிரி அந்த காலத்துல அப்படி செஞ்சாங்க, இப்ப அது வந்து இப்படி மாறி இருக்குதே, அந்த மாதிரியான விஷயங்கள்.
3: என்னன்னா
2: சரியா கேக்கல?
3: முன்னாடி திருவிழா
2: வந்து அது எப்படி மாறி இருக்குதா இல்ல எப்படி இருக்குது?
3: என்ன
2: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? சரியா கேக்கலனா?
3: வீரதீர சூரன் படத்துல இருந்து கல்லூரு காத்து என் மேல பிடிக்காது காத்து உங்களோட.
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா. நம்ம பாம்பன்ல இருந்து பூபாலன் அண்ணா தான் வந்து பேசியிருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருவிழா அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப ஜாலியா இருவேன். அதுல இந்த முளைப்பாறை திருவிழா அப்படின்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்றத நம்மளுடைய பூபாலன் அண்ணாவுமே பகிர்ந்துகிட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு நேயர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பையில இருந்து அக்தர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவிழா அப்படின்றது வெறும் கொண்டாட்டத்துக்காக மட்டும் கிடையாது, அது ஊர் மக்களை வந்து ஒன்றிணைக்கிற ஒரு சமூக பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே தாமா முன் வந்து அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவுமே அதுதான் இருக்குது. ஸோ நீண்ட நாள் சந்திக்காத உறவுகளை கூட நம்மளுடைய நண்பர்கள் ஊர் மக்கள் எல்லாரையுமே ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு விஷயமாகவும் திருவிழா தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்வீட்டான அந்த வரிகளில் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து மதுரை குழங்க அப்படின்ற ஒரு அழகான பாடலையுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம்னா அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அருளானந்தம் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
5: என் பேர் அலங்கம், நம்ம பாமன்.
4: ஐயா, ஒரு திருவிழா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
5: திருவிழான்னா வந்துகிட்டு நம்ம முக்கியமா வந்துகிட்டு ஊர் ஒற்றுமைதான் இந்த திருவிழா வந்து நடத்துறாங்க. ஒற்றுமை தான் திருவிழா பண்ண முடியும். ஏன்னா செலவு நிறைய வரும். அப்ப ஊர்ல வரி போடுவாங்க, வீட்டுக்கு வரி போட்டு அது திருவிழா நடத்துறது. திருவிழாவுக்கு போனோமா, நம்ம சொந்தக்கார நீ வரலையா நான் வரலையா கேட்டு முத்தாவுக்கு போய் பூசையை பார்த்துட்டு அல்லது நம்ம நாளை இருந்தா முடியுமோ அதை வாங்கி சாப்பிட்டு சுத்திக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அங்க தங்குவோம். தங்கிட்டு காலையில அவன் பாட்டுல வீட்டுக்கு வந்துருவாங்க.
4: நீங்க அந்த காலத்துல பார்த்த திருவிழாக்கும் புள்ளோ திருவிழாக்கும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசங்களை வந்து பாக்குறீங்க?
5: அப்ப வந்து பூசைக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு ஜலத்துக்கு, இப்ப ரொம்ப கம்மி. ஆரம்பம் தான் இந்த ராட்டினங்கள்லாம் அப்ப நாங்க இருக்கும்போது ரொம்ப இருக்காது. இந்த ஒன்று வந்து சின்ன பிள்ளைங்க சுத்தி கீழே ஓடி, அதான் இப்ப ராட்டினம் நம்ம ஏரியாவுக்கு வந்து பயமா தெரியுது. அவ்வளவு புதுசா வந்துட்டு கோயில்ல அதுவும் காமநாயம்பட்டி கோயிலுக்கு போயிட்டோம்னா அங்க எல்லாம் உட்கார கூட இடம் இருக்காது, சரியான தரவை தான். ஆனா அதுல அவ்வளவு கூட்டம் அந்த கோயிலுக்கு வர்றதுதான் பெரிய ஆச்சரியம் தான்.
4: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றியா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
5: இதை நல்ல பாட்டா போடுங்க.
4: நன்றி.
2: கண்டிப்பா இந்த ஒரு காலத்துல திருவிழா முறைகள்ல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. அதுவும் இந்த பொருளாதார சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு ராட்நாட போவோம், இல்ல ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்க போவோம் அப்படிங்கிற போது அதுல நிறைய விஷயங்கள் மாற்றமா இருக்குது. இப்ப என்னன்னா நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலையோ இல்ல நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்றத தாண்டி அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த இடத்துல எவ்வளவு வந்து மக்கள் வராங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய பேருமே தேடி போறோம். சோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல ஓடிட்டே இருந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் திருவிழா. அந்த திருவிழால ஒற்றுமை இருந்தாதான் கண்டிப்பா அதுவுமே நல்லா ஸ்மூத்தான வகையில போகும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா சுப்பிரமணிய புரம் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:48. ஆடி மாதம் அப்படின்ற போது பல விழாக்கள் வந்தாலும் இந்த தேங்காய் சுடுறது அப்படின்ற ஒரு வழக்கம் இன்னுமே நிறைய வீடுகளில் தான் இருக்குது. நம்ம பகுதியில் இதை வந்து அவ்வளோவா நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா கூட இந்த சேலம் மாவட்டமாக இருக்கட்டும், ஈரோடு, இந்த மாதிரியான பல பகுதிகளில் தேங்காய் சுடுறது, அதுவும் ஆடி ஒன்றுக்கு அப்படின்ற போது அது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான். அதை பற்றி நாமளும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அக்கா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? அக்கா கொஞ்சம் சவுண்டா இருக்குது, அதை மட்டும் குறைக்க முடியுமா?
4: குறைக்கிறேன்.

0: அதுல என்னென்ன
1: பத்துல ஒரு பங்கு கூட அந்த திருவிழா இப்ப கிடையாதுப்பா.
0: ஓகே, முன்னாடி இருந்தது இப்ப வந்து கம்மியா இருக்கு.
1: ஆமா, ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டா 24ஆம் தேதி நைட் ஒரு எக்ஸ்பிரஸ் நடக்கும்.
0: ஓகே,
1: அது வந்து சிம்பிளா நடப்பாங்க. அந்த திருவிழா வந்து கடையரசுன்னு சொல்லுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க. அப்ப 25ஆம் தேதி நைட்டும் பரவுற ஒரு சப்பரம் வந்துட்டுவாங்க.
0: நம்மளுடைய தமிழரசு அக்கா வந்து மீண்டும் இணைவாங்க அப்படின்றத சொல்லிட்டா, அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முளைப்பாரி அப்படின்றது நம்ம ஊர்ல பிரதானமா நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. கண்டிப்பா ஏரியா ஏரியா வந்து இது நடக்கும். இருந்தாலுமே ராம்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முளைப்பாரி திருவிழா தான். அது என்ன அப்படின்றத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இந்த திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு பல வகையில கொண்டாட்டம். சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பொம்மைகள் வாங்கலாம், நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமாக சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சில பெரியவங்களுக்கு பரவாயில்ல, பையன் வந்து ஊர்ல இருந்து வந்துருவான், பொண்ணு ஊர்ல இருந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே மீட் பண்ணலான்னு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் திருவிழா அப்படின்னு சொன்னாலே தனி வகையில ஏதோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வரதான் செய்யும். திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மட்டும் கிடையாது, இன்றைய கால திருவிழாக்கள் எந்தெந்த வகையிலலாம் மாறி இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய அந்த திருவிழா சமயத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அன்பு தங்கை நிவாசனிக்கு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன் அம்மா.
2: இப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய சேலம் மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழானா என்னது, இல்ல இந்த ஆடி மாசத்துல இது ஸ்பெஷலா நடக்கும் அப்படின்னா அது என்னது?
3: ஆடி மாசத்துல சேலத்தை பொறுத்தவரையில் என்னன்னா கோட்டை மாரியம்மன் கோவில். பாத்தீங்கன்னா வர்ற செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நைட்டு பூ போட்டுருவாங்க.
2: ஓகேண்ணா.
3: பூ போட்டு 15 நாள் கழிச்சுதான் முன்னாடி பண்டிகை, 12 நாள் கழித்து பண்டிகை ஆரம்பிப்பாங்க. அந்த இந்த 12 நாளைக்கு இடையில வந்து தினமும் வந்து விருப்பப்பட்டவங்க போய் பொங்க வைப்பாங்க, இல்ல அந்த கம்ப வேப்ப மரத்துல அந்த கம்பம் வெட்டி அதை நெட்டு அதுல பானை வச்சு அதுல தண்ணி ஊத்துவாங்க.
2: ஓகே.
3: பூண்டுகளை வச்சவங்க போய் போய் டெய்லி அந்த வேப்பந்தலையும் மாத்தி கட்டுவாங்க. கட்டி வைக்கிற மேப்பந்தலை அந்த அந்த தண்ணி பானையில தண்ணி கொண்டு ஊத்துவாங்க. இது வந்து ஒரு 12 நாளைக்கு நடக்கும். அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து அந்த மறுபடி சாமி பொங்கல் அப்புறம் அளவு குத்தல் இதெல்லாம் ஒரு 3 நாளைக்கு நடக்கும்.
2: சேலத்தை
3: பொறுத்த வரையிலும் கோட்டை பெரிய மாரியம்மங்கிறது உங்களுக்கு சேலம் மாவட்டம் முழுவதும் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுவாங்க.
2: ஓகேண்ணா, சூப்பர். இதை தவிர இந்த தேங்காய் சுடுற ஒரு பழக்கம் வந்து உங்களுடைய மாவட்டத்துல இருக்குதா?
3: கண்டிப்பாமா, அது அது வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஒண்ணு அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு.
2: ஓகே.
3: வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளைய அப்படியே தம்பதிகள் புது திருமண தம்பதிகளை அழைச்சிட்டு வருவாங்க.
2: ஓகே.
3: முத நாளே அழைச்சிட்டு வருவாங்க, அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு கறி சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. அப்புறம் இந்த தேங்காய காலையிலேயே முழு முழு தேய்ச்சி அதுல உள்ள வந்து வெள்ளம் எள்ளு பொட்டுக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஊற வச்சிருவாங்க. பட் இவங்க குளிச்சுக்கிட்டு யாரோ புது பொண்ணு மாப்பிள்ளையோ மற்ற குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளோ குளிச்சுக்கிட்டு போய் கோயில்ல மாரியம்மன் கோயிலோ இல்ல விநாயகர் கோயில அந்த தேங்காயை உடைச்சிருவாங்க.
2: உடைச்சிட்டு
3: வந்து மறுபடியும் கறி சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது ஆடி 1 நடந்தது, அது சிறப்பாவே நடக்கும் சேலத்தை பொறுத்தவரை, அது சிறப்பாவே இருக்கும். ஆத்தூர் கெங்கவல்லியில இருந்து இந்த தலைவு எடப்பாடி கூழாம்பட்டி அருகிலுமே அப்புறம் மேட்டூர் குளத்தூர் இதெல்லாம் பரவலா இருக்கிற சேலம் மாவட்டத்துல உங்களுக்கு எல்லா பகுதியிலுமே சிறப்பா இந்த ஆடி 1 தேங்காய் சுடுறது தேங்காய் உடைக்கிறது இது எல்லாமே நடக்கு.
2: ஓகே, நான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா?
3: காரணங்கிறது எனக்கு சரியா தெரியல. காரணம் இருக்கும், இருக்காம இல்லாம ஒரு ஒரு இந்த மாதிரி சம்பிரதாயம் நடக்காது
2: கண்டிப்பா.
3: மாரியம்மன் திருவிழா நீங்களே சொன்னீங்க, இந்த மாரியம்மன் திருவிழாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு இடம். சொந்த பந்த மகள்கள் மகன் சம்பந்திகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது தான் அந்த திருவிழா.
2: ஸோ ஓகேண்ணா, இந்த மாதிரி திருவிழா ஏன் முக்கியம் அப்படின்றத உங்களுடைய அனுபவங்கள் வாயிலாக சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த திருவிழாக்கள் முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போ இருந்த ஒரு நவீன காலத்துக்கும் மாற்றங்கள் அடைஞ்சிருக்குதா?
3: கண்டிப்பா மாற்றங்கள் அடைஞ்சிருக்குமா. அன்னைக்கு காலத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறமா. இந்த ஊர்ல மாரியம் பண்டிகை மாசி மாதத்துல நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 15 நாள் சாப்பிட்டு வைக்கிறாங்களா, அதுல டெய்லி மேலங்கொட்டி மணி சாயந்தரம் 6 நைட்டு 10 வரையிலும் எல்லாருமே அந்த அடிக்கு தகுந்த மாதிரி ஆடுவோம்.
2: ஓகே,
3: அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அது ஏன் அப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உழைப்பு இல்லாதவங்களுக்கு கூட அது ஒரு உழைப்பு, அந்த உடல்ல நோய் வந்து தானா குறைஞ்சிரும்பாங்க.
2: ஓகே, அந்த சாட்டை அடிக்கி.
3: ஆமா, தெரியுங்க. அது ஏன்னா கிட்டத்தட்ட 15 அடி 1 அடியிலிருந்து 15 அடி வரலும் மாத்தி மாத்தி அடிப்பாங்க, அதுக்கு தகுந்த நாங்கள ஆடுவோம்.
2: ஓகே,
3: அது வந்து அந்த அந்த சாட்டு வைக்கிறது அதுக்குதாங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எங்க ஊர் மாரியம்மன் திருவிழா பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துருவாங்க. இந்த மாற்றங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா அது பாக்ஸ் ரேடியோ வச்சுக்கிறாங்க, பசங்க சீக்கி அடிச்சுட்டு குதி குதின்னு குடிக்கிறானுங்க.
2: சோ அந்த வகையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்திருக்குது.
3: ஆமா ஆமா, அதே மாதிரி நீங்க அன்னைக்கு நாட்டணத்துடின்னு சொல்ல முடியுங்களா, அது வந்து அன்னைக்கு கட்டையில ஒரு ஒரு ஆபத்தான முறையில இருந்தது.
2: ஓகே,
3: இப்பெல்லாம் வந்து நாட்டணத்துறை எல்லாம் இரும்பால எல்லாம் செஞ்சு கொஞ்சம் நல்லா விரிவா நல்லா பெரிய நாட்டணத்துறையா கூட போடுறாங்க.
2: அது எதுக்காக போடுவாங்கன்னா,
3: என்னங்கம்மா
2: அது எதுக்காக போடுவாங்க அந்த துணி?
3: இல்லம்மா, தூரி சொல்றேன்னா நாட்டம் தூரி.
2: ஓகே,
3: ஆனா இப்ப வந்து இரும்புலயே செஞ்சு சேஃப்டி ஒரு பாதுகாப்பா சேஃப்டிக்கா வந்து கரண்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கையில ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டு கையில சுத்தி விடுவாங்க ஆட்டமத்திரியா.
2: ஓகே,
3: இப்ப வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள்லாம் நிறைய உருவாயிருக்குது இப்ப இந்த பண்டிகை காலத்துல. ஆனா இருந்தாலுமே அந்த அதிதி அது அந்த அப்படின்னா அந்த சடங்குகள்லாம் எதுவும் மாறலாமா அப்படின்னா, பொங்க வைக்க 14 பால் கடறோம், அடுத்த நாள் மத்தியானம் வந்து இது கூழ் ஊத்துறது, அதுக்கு அடுத்த நாள் பொங்க வச்சு பண்றது, இது எல்லாம் மாவிளக்கு நைட்ல மாவிளக்கு வான வேடிக்கை இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு.
2: ஓகே, நான் ரொம்ப நன்றி. அண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ஆதிபராசக்தி படத்துல இருந்து ஆத்தாடி மாரியம்மா அந்த பாடல்
2: கொடுத்துடலாம்னா. ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றிமா.
2: நம்ம கணேசன் அண்ணா வாயிலா அந்த சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகையை பற்றி, ஒரு திருவிழாவை பற்றி நாமளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, அந்த ஆடி ஒன்றில் நடக்கக்கூடிய அந்த தேங்காய் சுடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றியுமே நம்மளுடைய அண்ணன் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆடியில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், 18 பெருக்கு தான் அன்னைக்கு வந்து இந்த காவிரி கரைகள்ல இந்த புதுமண தம்பதிகளுக்கு வந்து தாளிப்பெருக்கு அப்படின்ற ஒரு விஷயமுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய வந்து திருவிழா விசேஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஆடி மாசத்துல தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். எல்லாருமே எல்லாத்தையும் அப்படியே கேட்டு கேட்டு இல்லை வந்து அந்த திருவிழாக்கள்ல போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா களத்துல இருந்து நேர் குமரேசன் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் இல்ல திருவிழா வந்து ஏன் ஒரு ஊருக்கு முக்கியம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் அப்புறம் நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
5: என் பேர் குமரேசன், கடை வச்சிருக்கேன்.
4: ஐயா, இப்ப ஆடி மாசம் வந்து துவங்கி இருக்கு, இந்த மாசத்துல அதிகமான ஊர் திருவிழாக்கள் நம்ம எல்லா ஊர்லயுமே வந்து வரும். ஒரு திருவிழா அப்படிங்கிறது ஊருக்கு எவ்வளவு முக்கியம் அதை பத்தி சொல்லுங்க.
5: திருவிழாவில் வந்து முக்கியமா வந்து மக்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, பாரம்பரியம் உண்டு. அதே மாதிரி வந்து வெளியிலிருந்து வர வரைக்கும் கிராமங்கள்லாம் திருவிழாவுக்கு தான் நம்ம கண்டிப்பா கொண்டாட வர்றோம். நம்மளுக்கு எந்த மழை வேண்டி எல்லா நல்ல காரியங்களுக்கும் சுபாகாரியங்களுக்கும் ஒரு திருவிழா கொண்டாடா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் சொல்லி நம்பிக்கையோடு நம்ம வந்து கொண்டாடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த வருடம் பழம் பரிமாறுறதும் நம்ம சொந்த மந்தங்களை கூப்பிட்டு பழம் மாறுறதும் அந்த காலத்து பாரம்பரியம் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் நம்ம வந்து இன்னமும் திருவிழா வந்து அம்மனை வச்சு கும்பிடுறோம், எல்லா சாமிகளை வச்சு நம்ம கும்பிட்டு நல்லது நடந்து நம்ம வந்து நல்லது நடக்கும் சொல்லி நம்ம சாமி கும்பிட்டு நம்ம நம்பிக்கையோடு இருந்து நம்ம செல்வோம். வேற
4: ஒரு திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு திருவிழாவில் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்காக திருவிழா
5: கண்டிப்பாக திருவிழா ஒன்று மலக்கட்டும். முளைக்கட்டு உத்தரம், பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தில் நம்ம வந்து இங்கே போகும்போது நல்லா ஜாலியாக இருக்குது, ஆட்டம் பாட்டம், ஒரு வேலை பூத்திக்கு கொண்டு போகிறது, ஒரு பாலச்சம்பு போகிறது, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்து மேலவாசனம் போடுவாங்க. நம்ம இப்போ வந்து பாலச்சம்பு இருக்கும்போது நல்லா நல்ல குதிகோலமும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஒரு முளைக்கட்டு மாலுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. பசங்களோட ஆடி பாடுறது, ஒயில் பாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கலைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முக்கியமாக அந்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கலைகள் இருக்கும். பூயாவரம் பார்க்குறோம், இருந்தாலும் வந்து என் தொழிலே நமக்கு கண்ணு கருத்தமாக பார்த்துட்டு சாமி கும்புற வரை நம்ம வந்து கண்ணு கருத்தமாக நம்ம பார்க்கணும். இருந்தாலும் நம்ம தொழிலை வந்து நம்ம போக முடியாதுங்கமே, இருந்தாலும் நான் போய் கம்மி கண்டு தான் ஆகணும். நம்ம பாரம்பரியம் வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், போய்தான் ஆகணும். அதனால வந்து நான் போகிறேன் வேற ஒன்று.
4: இந்த காலகட்டத்தில் திருவிழா அந்த வழிபாடுகள்லாம் இருக்கட்டும் சரி, அதில் கொண்டாடுற முறைகள் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
5: இல்லை இல்லை, மாறல. அதே மாதிரி அந்த காலத்தில் முறைப்படி இன்னும் அப்படி தொடர்ந்து தான் இருக்கு. அந்த காலத்தில் எனக்கு அங்கே சாமி கும்புறது வழக்கமாக வந்து கிடா ஓட்டுறது வைக்கிறது எல்லாமே, அதே முளைக்கொட்டு போன்றது எல்லாமே அழகாக இருந்தமோ அந்த காலத்தில் முறைப்படி இன்னும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, இன்னும் மாறலை. அதனால் இருக்கு, இன்னுமே இருக்கு.
4: ரொம்ப அழகாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. நல்லபடியாக மக்களை சேர்ந்து திருவிழா கொண்டாடுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
5: ஏதோ உங்கள் பிடிச்ச பாடலாக போடுங்க, எனக்கு என்ன வேலை எனக்கு அந்த மாதிரி உங்களை பிடிச்சவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாட போடுங்க வேற ஒன்று. நன்றி.
2: மாற்றங்கள் ஏற்படல அப்படின்னு வந்து குமரேசன் அண்ணா சொன்னாலும், குட்டி குட்டியான மாற்றங்கள் அங்கங்க வந்து அந்தந்த ஊர்களில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இந்த ராமநாதபுரம் அப்படின்றது மத நல்லிணக்க திருவிழா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பெயர் பெற்றது. அது நம்மளுடைய முளைக்கட்டா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சந்தியாகப்பர் திருவிழா, இல்லைன்னா சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விசேஷத்துலையும் நம்ம வந்து ஜாதி மதம் பேதம் இந்த ஒரு விஷயம் இல்லாமல் நிறைய மக்களையுமே பார்க்க முடியும். அதுக்காக ரொம்ப ரொம்ப பெயர் பெற்றது நம்மளுடைய ஊர் அப்படின்றத பெருமையாக சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: பாகுஷபுஷ்டாபாம் அனாதிபிரவ்ரதாம் துகே பவத் பவானி ஜாதே பதனா

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:28.
6: நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் அமளி ஜெனிஃபர் மற்றும்
5: நிவாஸ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம்ப்பா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். நான் எப்படி நான் இருக்கீங்க?
7: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன்ப்பா. வீக்கெண்ட் சிறப்பா போச்சா உங்களுக்கு?
5: சூப்பரா போச்சு. நான் சூப்பரா நல்லா வெளியே போய் என்ஜாய்மெண்டோட போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?
7: நல்லா போயிட்டு இருக்கப்பா. ஏன்னா திருவிழானாவே என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் வீக்கெண்ட்னா திருவிழா நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா?
5: ஓகே. நான் அப்ப உங்க ஊர்ல இப்ப திருவிழா போயிட்டு இருக்குதா?
7: இல்லப்பா, ஜூலை மந்த் யூஸ்வலா திருவிழா அப்படிங்கறது போகும். இந்த வருஷமும் ரொம்ப சூப்பரா திருவிழா அப்படிங்கறது போயிட்டு இருக்குப்பா. மாரியம்மனுக்கு எக்கச்சக்க திருவிழா ஒரு பக்கம், அப்புறமா வந்து வள்ளிமலை சைட்ல ஒரு திருவிழா. இதுல ரொம்ப அருமையா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்குப்பா. திருவிழா மாதம் ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
5: கண்டிப்பா. நான் சூப்பரான ஒரு விஷயம். இப்ப வந்து திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியம்?
7: நிச்சயமா ரொம்ப முக்கியம்ப்பா. மூணு நாலு விஷயம். திருவிழானா தெய்வீகமான நிகழ்வு. ஒரு தெய்வீகமான நிகழ்வு அப்படிங்கறது ஒரு ஊருக்கு நன்மை பயக்கும். அதனால திருவிழா தேவை. ரெண்டாவது ஒன்று கூடல் அப்படிங்கறது நடக்கும். அதாவது 10 வருஷம் 15 வருஷம்னு சில பேர் அந்த ஊருக்கு வராம இருப்பாங்க. திருவிழா போது ஒருத்தருக்கொத்தர் சந்திச்சுக்குவாங்க. சோ அன்பை வெளிப்படுத்துற விதமாகவும் உறவை மேம்படுத்துற விதமாகவும் திருவிழா அப்படிங்கறது பார்க்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு ரிலாக்ஸேஷன். திருவிழா அப்படின்னாவே ஆப்வியஸ்லி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து சற்று ஓய்வு அப்படிங்கறத எடுத்து அந்த திருவிழால கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுனால ரொம்ப நல்லது. நான்காவது, ஒவ்வொரு திருவிழாக்கும் அதனுடைய பின்புலம் அதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாரம்பரியத்தை நிறைவேற்றக்கூடிய வண்ணம் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இப்ப திருவிழாவை அந்த சமயங்கள்ல நம்ம கொண்டாடி அந்த பாரம்பரியத்தையும் அந்த நன்றி கடனையும் நம்ம செலுத்துறோம். அதனால ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழா தொடர்பான வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் இருக்கும். உதாரணத்துக்கு மேலே அடிக்கிறதாக இருக்கட்டும், தேர் இழுக்கிறதாக இருக்கட்டும், கடை வீதியில கடை போடுறதாக இருக்கட்டும், பட்டி சுச்சி டிஃபன் அந்த இடத்துல செய்யறதா இருக்கட்டும். ஒரு 10 நாள் அந்த திருவிழா நடக்குதுன்னா அந்த 10 நாள் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு சிறந்த பெரும்பானமும் ஒரு லாபமும் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனாலவும் அந்த திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா?
5: கண்டிப்பான ஒரு சூப்பரான விஷயத்தோட இந்த திருவிழா எதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அழகாவே பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப அடுத்ததான் வந்து திருவிழாக்கள்ல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கா? முன்னாடி இருந்த ஒரு விஷயத்துக்கும் இப்ப
7: நடக்குதுப்பா. நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குப்பா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு இருக்கும். இப்ப திருவிழானாவே மேக்சிமம் 3 நாள். அந்த 3 நாள்ல கூட முன்னாடி எல்லாம் எக்கச்சக்க நபர்கள் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்கப்பா. அப்போ இப்ப வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு ஊர்களுக்கு போனவங்க எல்லாம் அந்த அளவுக்கு டைம் கிடைக்கல, எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆரவாரமா கொண்டாட்டத்தோட அன்றைய காலகட்டம் திருவிழா கொண்டாடினாங்க. நிறைய ஊர் மக்கள் அப்படிங்கறத ஒன்று சேர்ந்தாங்க. அதே மாதிரி மக்கள் அலை மோதும் கூட்டம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுல அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது திருவிழா கொண்டாடக்கூடிய அந்த ஒரு விதம், நம்பர் ஆஃப் டேஸ் ஆக இருக்கட்டும், அவங்க கொண்டாடக்கூடிய அந்த விதமாக இருக்கட்டும், அதுல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமும் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த பொய்க்கால் குதிரையா ஆடுறதா இருக்கட்டும், அப்புறம் வேஷம் கட்டிட்டு ஆடுறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் வேற மெத்தட்ல பண்ணாங்க, இப்போ வேற மெத்தட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தெருக்கூத்து, நாடகக்கலை அதெல்லாம் அன்றைய காலகட்டத்துல அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒரு சில இடங்கள்ல தான் மாதிரி இருக்கனால திருவிழால எக்கச்சக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் 100க்கு 100 உண்மை.
5: கண்டிப்பா. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: ஜெயம் திரைப்படத்துல திருவிழான வந்தா இவ கோயில் வர மாட்டா அந்த பாட்டு?
5: அந்த பாட்டு ஏற்கனவே கொடுத்தாச்சுனா வேற பாட்டு.
7: சரி, அப்ப வந்து எனக்கு தீபாவளி இந்த திரைப்படம், அதுல இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாடி காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் அந்த பாட்டு
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
7: தேங்க்யூ சோ மச். ரொம்ப அருமையான ஒரு டாபிக், நன்றிப்பா.
5: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரனா தான் பயங்கரமான ஒரு உற்சாகத்தோட ஒரு எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, திருவிழா ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருவிழா அப்படின்னா அது கண்டிப்பா முளைப்பாறை திருவிழா தாங்க. யாருனாலையும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏரியாக்கு ஏரியா அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ராம்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அது முளைப்பாறை திருவிழா தான். ஏன்னா வந்து இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு இந்த விதை போட்டு நல்லா விதப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் கிட்டத்தட்ட இந்த ஒயிலு டான்ஸு பாட்டு அப்படின்றது விடிய விடிய நடக்கும். 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் முடிக்கிறது என்னமோ 2 மணி 3 மணி ஆயிரும். என்னதான் தூக்க கழகத்தோடு இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது முடிஞ்சோன்னே நமக்கும் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் தருவாங்க இல்லையா, மாவா இருக்கட்டும் பானக்கரமாக இருக்கட்டும், அதெல்லாம் குடிச்சிட்டு நாமளும் வீட்டுக்கெல்லாம் போயிடுவோம். கடைசி அந்த ஒரு 8வது நாள் இருக்கு இல்லையா, அது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரம் முடிஞ்சோன்னே அந்த பாறையெல்லாம் ஊர் வழியாக நம்ம தூக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்மளுடைய இங்கே பெரும்பாலும் பாமன்ல இருந்தாங்க அப்படின்னா முருகன் கோவில் இருக்கிற கடல்ல வந்து கரைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னதான் மதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வச்சு நிறைய திருவிழாக்கள் இருந்தாலும் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் இந்த மாதிரி வேளாண்மை வந்து செழிக்கணும், நம்மளுடைய பூமியும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்ச திருவிழாக்கள் தான் அதிகமான ஒரு விஷயம். அது வந்து எந்த மதத்துலையா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மதத்துலையுமே வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கருத்தோட அடுத்ததான் வந்து ஓமன பெண்ணை படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஹிருத பாஷாங்குஷ புஷ்பபாணி.

பாகிரத்திற்காகி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா, இந்த பாவி மகன் வீட்டில போய் ஓரடியம்மா, காத்தாடி மாரியம்மா, போரு ஆக்கி வச்சு.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்கா. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்குது?
4: நல்லா போயிட்டு இருக்குப்பா. எல்லா நாளும் சிறப்பா கொண்டாட வேண்டியதுதான். எப்படி இருந்தா என்ன?
3: கண்டிப்பாக்கா. இந்த ஆடி மாசம் அதுவும் வந்தாச்சு. திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நிறைய பகுதிகளில் நடந்துட்டு இருக்குது. இப்ப உங்களுடைய ஊர்களில் என்னென்ன திருவிழாக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்?
4: ஆடி மாசம் வந்து இந்த எங்க ஊர்ல தருமபுரி மாவட்டம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாரியம்மன் பண்டிகை வந்து மாசியில தான் போடுவாங்க. அரூர் பக்கம் தீர்த்தமலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் மாசி மாசம் தேர் திருவிழா போடுவாங்க.
3: ஓகே.
4: ஆடி ஒண்ணுக்கு தேங்காய் சுடுற பழக்கம் தருமபுரி மாவட்டமும் முழுசா இருக்கு.
3: அந்த பண்டிகை கொண்டாடுவீங்களா?
4: ஆமாப்பா, நாங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆடி ஒண்ணு தேங்காய் சுட்டு சாயந்தரமா அது சுட்டுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா தான் நாங்க சாப்பிடுவோம்.
3: ஓகேக்கா, சூப்பர். அந்த ஒரு விஷயம் கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குதாக்கா? நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல.
4: கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இந்த இது பஞ்ச பாண்டவர்கள் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க இல்லையா, அப்ப ஆயுதத்தை எல்லாம் வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு போனாங்க. அந்த 14 ஆண்டுகள் கழிச்சு திரும்பி வரக்குள்ள அந்த ஆயுதம் எல்லாம் அதனுடைய கூர்மை எல்லாம் போய் மலுங்கி இருக்கும் இல்லையா, அத சரி பண்றதுக்காக எல்லாம் நெருப்புல போட்டு எல்லாம் இரும்பால செஞ்சது தானே, எல்லாம் கூர்மையா சரி பண்ணி வச்சா தானே போருக்கு சரியா பயன்படுத்த முடியும் சொல்லிட்டு போட்டாங்க. அதனால வந்து இப்படி கொண்டாடுறத சொல்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
3: ஓகேக்கா, இருந்தாலும் இவ்வளவு தகவல் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பா சொல்லணும். இப்ப திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியம்?
4: ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா பக்கம் ஒரு இடத்துல போறதுக்குள்ள சுத்தி இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒன்னா கூடுவாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்குள்ள அவங்கவுங்க வழிபாடு என்ன, அவங்கவுங்க பேச்சு வழக்குல இருந்து அவங்க பழக்க வழக்கத்துல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கல்யாணம்னு வந்தா கூட அவங்க வீட்டுல பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னாக்கா யார் இருக்காங்க என்னால தெரியாது. இந்த மாதிரி கூடுற இடத்துல பார்த்தாங்கன்னாக்கா அந்த பொண்ணா உங்க பொண்ணா கல்யாண வயசுல இருக்கு குடுக்குறீங்களா என்ன இந்த மாதிரி கேட்பாங்க, மாப்பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. வியாபார ரீதியா பாத்தீங்கன்னாக்கா எல்லா இப்போ ஒரு இடத்துல போடக்குள்ள சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்ல இருந்து வந்து கடைங்க போடுவாங்க. அவங்கவுங்க ஊர்ல என்னென்ன தின்பண்டமா இருந்தாலுமே அவங்கவுங்க ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதை கொண்டு வந்து போடக்குள்ள இப்படி கூட ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வியாபாரமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாருக்கலாம்.
3: மொத்தத்துல திருவிழா அப்படின்றது எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது.
4: கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் எவ்வளவு சிறப்பா நடக்குமோ திருவிழா, இப்ப ஆடி மாசத்துலதான் சேலம் பக்கம் எல்லாம் போடுவாங்க, எங்க ஊர் பக்கம் மாசியிலதான் போடுவாங்க. ஆனா வந்து அதே மாதிரி சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில்ல வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அங்க இது மெரவனுக்கு போவாங்க இல்லையா சாமி எடுத்துக்கிட்டு, அதுக்கு அலங்காரம் பண்றதெல்லாம் அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க.
3: சரிக்கா, சூப்பரான ஒரு தகவலையுமே சொல்லிருக்கீங்க. அடுத்ததா வந்து இந்த திருவிழாக்கள்ல இப்ப வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கா?
4: ரொம்ப மாற்றம் இருக்கு. என்னக்கா அப்ப வந்து வீட்டுல கூட்டு குடிச்சனமா இருக்கக்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் தொழில் இப்ப ஒரு கடை இருக்குதுன்னாக்கா கடையை மூடாம தொழிலும் நடக்கும், திருவிழாக்கும் போவோம். அவங்க போயிட்டு வந்து இவங்களை அனுப்புவாங்க, இப்ப மாத்தி மாத்தி அனுப்புறதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க, நடந்து எல்லாம் போனாங்க செஞ்சாங்க. இப்ப எல்லாம் ஒருத்தரா இருக்கக்குள்ள யாருமே சிறப்பா போறதுக்கான வழியும் இல்ல, அப்படியே ஒண்ணு கூடனாலும் போலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலிப்பா இருந்துக்கிறாங்க. அவ்வளவு கூடுறது கம்மியா இருக்கு இப்போ.
3: அந்த அளவுக்கு மாற்றங்களுமே ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் திருவிழாக்களை கண்டிப்பா கலந்துகிட்டு நம்மளுடைய அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு திருப்பாச்சி படத்துல இருந்து கும்பிட போன தெய்வம் அந்த பாட்டு வேணும்.
3: கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி அக்கா.
4: நன்றிப்பா.
3: நம்ம அரூர்ல இருந்து வசந்தி ரங்கநாதன் அக்கா தான் எப்பவும் போல அவங்களுடைய ஒரு சூப்பரான கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆடி ஒண்ணுல வந்து எதுக்காக தேங்காய் சுடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இதுவுமே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக அக்காவுமே ஒரு சூப்பரான ஒரு கதையுமே நமக்காக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூன்று திருவிழாக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எப்போதும் போல இந்த முளைப்பாரி அப்படின்றது இந்த ஆடி மாசத்துல ரொம்பவே பிரதானமானது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்களுமே கலந்துக்குவாங்க. எந்த ஒரு மதம், ஜாதி, பேதம் இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இருக்காது, எல்லாருமே கலந்துப்போம். அதே மாதிரி அடுத்ததான் வந்து புனித சந்தியாகப்பர் திருவிழா, கண்டிப்பாக சொல்ல தேவையே கிடையாது. எல்லாருமே அங்கே தான் நிற்போம். அந்த ஜூலை 24 இருக்கட்டும், 25, 23 பல நாட்களில் நம்மளுடைய நேரமுமே அங்கே தான் போகும். அடுத்ததான் வந்து இப்போ நடக்காட்டாலும் அதோட டைம் வரும்போது நடக்கக்கூடிய ஏர்வாடி சந்தனக்கூடு, கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடித்த ஒரு திருவிழா. அதுலேயுமே நம்மளால் அந்த மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும். சோ திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ராமநாதபுரம், மதுரை இப்படின்னு பல ஊர்கள் இருக்குது. அதுல வந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் அப்படின்றத உங்க கூட பகிர்ந்துகிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த திருவிழா அப்படின்றது ஒரு ஊருக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

எப்போதுமே எதுவுமே முடியும். என்னால் முடியும் என்று என்ன, உன்னால் முடியும் என்றால். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதர்பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் படிக்கும் போது நிறைய விளையாட்டுகள் இருந்தாலுமே ஒரு சில விளையாட்டுகள்ல, அதாவது குரூப்பா இருக்கிற விளையாட்டு இல்லாம தனியால விளையாடுவாங்கல்ல, சோ அந்த விளையாட்டுகள்ல தான் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. அதாவது இந்த ஈட்டி எறிதல், தட்டு எறிதல், குண்டு எறிதல் மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கும்ல, அதுதாங்க. சோ அதுலயுமே குண்டு எறிதல்னு சொல்லும் போது கொஞ்சம் அது ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கனமான இரும்பு குண்டை தூக்குறதே, அப்போ நான் வந்து 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எனக்கு வந்து இந்த அக்காலாம் எப்படி தூக்குறாங்க அப்படின்னு நானுமே ஆச்சரியமா பார்ப்பேன். கண்டிப்பா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்கூல்ல இந்த விளையாட்டை விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கனமான குண்டை தோல்ல வச்சு தூரமா தூக்கி எறிகிறது தாங்க இந்த விளையாட்டு. ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பழமையான விளையாட்டுங்க. அதாவது கிரேக்க காலத்துல இருந்தே இந்த விளையாட்டு இருந்திருக்குன்னா பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒலிம்பிக் போட்டியில சேர்த்திருக்காங்க. அதாவது 1948 லண்டன்ல நடந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியில தான் இதை அறிமுகப்படுத்தியுமே இருக்காங்க. ஸோ அப்போ அங்க நடந்த அந்த போட்டியில முதன் முதலா தங்கம் பதக்கம் வாங்கினவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிசலின் ஒஸ்டர்மேயர். அதே மாதிரி இந்தியாவில் மன்ஃபரித் கவுர் தான் சர்வதேச போட்டிகளில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக நிறைய பதக்கங்களை குத்துச்சண்டைக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த வரிசையில் தேசிய சாதனை படைச்சிட்டு வர ஒரு பெண் பற்றி தாங்க இன்னைக்கான நேதல் பெண் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். கேரளா வடக்கஞ்சேரிய பூர்வீகமா கொண்டிருந்தாலுமே சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க தாங்க நம்மளோட இன்னைக்கான சாதனை பெண் கிருஷ்ணா. ஸோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில முதுகலை பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்க எப்படி அந்த சாதனை படைச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு வீரர் இருந்தாலே அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக அதே விளையாட்டு துறையில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்படி கிருஷ்ணாவோட அப்பா ஜெய்சங்கரும் அம்மா பிரசன்னகுமாரியுமே நம்ம இந்திய அணியோட முன்னாள் கூடைப்பந்து அணியோட கேப்டனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட சகோதரியுமே ஒரு விளையாட்டு வீரர் தான். ஸோ குடும்பத்தில் எல்லாருமே விளையாட்டு வீரர்னால இவங்களுக்குள்ளேயுமே அந்த ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், கூடைப்பந்து, டென்னிஸ், நீச்சலில் தான் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா வட்டு எறிதலில் விளையாடினவங்க இப்போ குண்டு எறிதலுக்கு மாறி அதுலேயும் சாதனை படைச்சிட்டும் வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 16.03 மீட்டர் தாண்டி குண்டு எரிஞ்சு சாதனை படைச்சவங்க இப்போ மறுபடியும் 16.63 மீட்டர் அளவுக்கு குண்டு எரிஞ்சு அவங்க பண்ண சாதனையை அவங்களே முறியடிச்சு மறுபடியும் உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி தன்னோட படிப்பு முடிஞ்சதும் இந்தியாவுக்கு வந்து உள்நாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி அடையணும், அதுவும் குண்டு எறிதலில் 17 மீட்டர் நீளம் தாண்டி குண்டு எறியணும் அப்படிங்கிறத தன்னோட அடுத்த இலக்கமே வச்சிருக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணாவோட இந்த ஆசை நிறைவேறணும்னு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையுமே நம்ம தெரிவிச்சுக்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நெய்தல் பணி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. சுவைகள்லயே ஆறு சுவை உண்டுங்க, அதனாலதான் அத அறுசுவை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. ஸோ இந்த ஆறு சுவைகள்லையே இந்த இனிப்பு வந்து தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையாகவே இருக்கும். அதுலேயும் சாக்லேட்னா சொல்லவே வேண்டாங்க, அதனால தான் சாக்லேட்டு இவ்வளோ பிரபலமே ஆகியிருக்கு. ஏன்னா சாக்லேட் சாப்பிடும்போது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின் வந்து அதிகரிக்கிறதால நமக்கு மன அழுத்தம் வராமல் அது பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த சாக்லேட்டில் சர்க்கரையும் கோக்கோவும் இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான சக்தியுமே கொடுக்குதுன்னு தாங்க சொல்லணும். அதனால தான் பிறந்தநாள் விழாக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற விழாக்கள் நடக்கிற சமயங்களில் கூட இந்த சாக்லேட் கொடுக்கறத ஒரு நல்ல பழக்கமாகவும் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நிறைய வெரைட்டியில் சாக்லேட் வந்து அதை மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, கேரமில் சாக்லேட்டு, நட்ஸ் சாக்லேட்டுன்னு. ஸோ இதில் ஒவ்வொரு விதமான சாக்லேட் சாப்பிடும்போதும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம இன்னைக்கு நட்ஸ் டேட்ஸ் வச்சு எப்படி சாக்லேட் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ இந்த நட்ஸ் சாக்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல பட்டர் எடுத்துக்கணுங்க, அப்புறம் கோகோ பவுடர், நாட்டு சர்க்கரை, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, அதுக்கப்புறமா டேட்ஸு. முதல்ல ஒரு சின்ன கடாயில் ஒரு அரை கப்பு பட்டர், அரை கப்பு கோகோ பவுடர், அரை கப்பு நாட்டு சர்க்கரை, இந்த மூணையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா உருக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற டேட்ஸில் இருந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டைகள் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதுக்குள்ளே நட்ஸை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் மிக்ஸில் இதை முக்கி எடுத்துட்டு ஒரு ட்ரேல நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச நட்ஸை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்தோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. இதில் நம்ம டேட் சேர்க்காம கூட இந்த சிலிக்கான் மோல்டெலாம் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த சாக்லேட் மிக்ஸிங்கை ஊற்றி நம்ம பிளெயின் சாக்லேட்டாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ அதனால் இனிமேல் யாருமே ஹோம்மேட் சாக்லேட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்மளே இதை தயார் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் நம்ம செஞ்ச இந்த சாக்லேட்டை ஃபோட்டோ எடுத்து அதை பதிவேற்றம் பண்ணி கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ பல வகையில் சாக்லேட் செஞ்சு சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணி அதை நம்ம பேக்கரிகளில் கொடுத்து விற்பனை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு கூட நம்ம இந்த சாக்லேட்டை பேக் பண்ணி கொடுக்கலாங்க. அதே மாதிரி சாக்லேட்டை விற்கும் போது நம்ம ஸ்பெஷலான ஆஃபருமே கொடுக்கலாம். அதாவது இப்போ 100 கிராம் சாக்லேட்டு 100 ரூபாய்னா 200 கிராம் சாக்லேட்டை நம்ம வந்து ஒரு 175 ரூபாய்க்கு ஆஃபர்னு கொடுக்கும்போது நம்மளோட சாக்லேட்டுமே சீக்கிரமாக விற்பனை ஆகிரும். ஸோ வீட்டில் இருந்தே சத்தான சாக்லேட் செஞ்சு விற்பனை பண்ணணும்னு ஆசைப்படுற பெண்கள் தாராளமாக ஈஸியான முறையில் செய்யக்கூடிய இந்த சாக்லேட்டை செஞ்சு கூட விற்பனை பண்ணி நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல் கற்கள் இருக்கும். அந்த மைல் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல் கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: காலத்துல இருந்து பெண்களோட அழகுல முக்கியமான பங்குனா அது இந்த முடிக்குதாங்க. அதாவது நீளமான அடர்த்தியான கூந்தல் தனக்கு இருக்கணும்னு தான் எல்லா பெண்களுமே நினைப்பாங்க. நானுமே அதை தாங்க நினைப்பேன். ஆனா எல்லாருக்கும் அப்படி அமையறது இல்லைல்ல. ஆனா இப்பெல்லாம் நீளமான முடி வச்சிருக்கிறது ஒரு ஃபேஷன்னா, கொஞ்சம் குட்டையா ஸ்டைலா வெட்டி விடுறது கூட ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப முடியை கட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ முடி நீளமா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி அது ஆரோக்கியமா இருக்கணும்ல. அப்படி இருந்தா தானே நம்ம கூந்தலுக்கும் நல்லது. அப்படி நம்ம முடியை அழகா வச்சுக்க நம்ம என்ன பண்ணலாம் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுகள் தாங்க. ஸோ இப்போலாம் நிறைய பேர் டயட் இருக்குன்னு சொல்லி உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கே மறந்துட்டும் வராங்க. அதாவது ஒரு பக்கம் ஒரு சிலர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வராங்க, இன்னொரு பக்கம் ஒழுங்காக சாப்பிடாதவங்க. ஆனால் அது ரெண்டுமே ரொம்ப தப்புங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட முடிக்குமே கொடுக்கணும். அப்போ முடிக்கு நல்ல ஆரோக்கியம் வரணும்னா நம்மளோட உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கீரை, முட்டை, பாதாம், முந்திரி, பயிர் வகைகள்னு புரதம் அப்புறம் சத்துக்கள் அதிகமாக தர உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சுமே நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் உணவுகளை எடுக்கிறதே இல்லை. ஸோ ஒரு கப் காஃபியோடையே நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் இந்த புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய். இப்பெல்லாம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்க கூட அலறி அடிச்சு ஓடுறாங்க. இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது எண்ணெய் வச்சா முடி வந்து அப்படி இருக்கும், நல்லா இருக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்கக்கிட்ட கூட நம்ம இப்போ இருந்து வாரத்தில் 2 இல்லைன்னா 3 தடவை தேங்காய் எண்ணெய், எள்ளு எண்ணெய், இல்லைன்னா நெல்லிக்காயிலான எண்ணெய் இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட இயற்கையான எண்ணெய்களில் நம்ம வந்து நம்மளோட முடியில் தடவி மெதுவாக மசாஜ் பண்ணோன்னா நம்மளோட முடி நல்லாயிருக்கும். மூணாவதாக வாரத்தில் 2 இல்லைன்னா 3 தடவை கட்டாயமாக நம்மளோட தலைக்கு நம்ம குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது அதிக ரசாயனம் இல்லாத மாதிரியான ஷாம்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீகக்காய் பொடிகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நாலாவதா நம்மளோட தலைமுடிக்கு வந்து ஹேர் பேக் பயன்படுத்துறதுமே ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தயிர் ரெண்டே சேர்த்து பண்ணுவாங்க, இல்லைன்னா செம்பருத்தி இலையை அரைச்சி அது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லருக்கு போய் அங்கே போய் நம்மளோட முடியை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இயற்கையான முறையில் எங்களோட முடி அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னுமே இந்த தயிர், வெந்தயம், செம்பருத்தி இலை, தேங்காய் எண்ணெய் மாதிரி பேக் போட்டுட்டாங்க வராங்க. அஞ்சாவதா, நம்ம மன அழுத்தத்தில் இருந்தால் கூட நம்மளோட முடி அதிகமாக உதிரும். அதனால யோகா, உடற்பயிற்சி செஞ்சு கூட நம்மளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம முடி உதிர்றத நம்ம தடுத்துக்கலாங்க. ஆறாவதா, நம்மளோட முடியில தூசி அழுக்கு அது அதிகமாக இருந்தால் கூட முடி வந்து பலவீனமாயிரும். அதனால எப்போவுமே நம்மளோட முடியை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இன்னும் முக்கியமாக இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் வந்து முடி உதிர்ந்துச்சுனாலோ இல்லை ரொம்ப ரஃபாக இருக்குன்னு சொல்லியோ முடியை வெட்டிடுறாங்க, இல்லைன்னா பார்லருக்கு போய் ஸ்மூத்தனிங் பண்ணி நல்லா அழகாக காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்மளோட உணவு முறைகளையும் ஒரு சில பயிற்சிகள் மூலமாகவுமே நம்மளோட முடியையுமே நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணே நிகழ்ச்சிக்காக நான் மதி. வீட்டுல சமைச்ச உணவுகள் அதுலயுமே நம்ம சூடா சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா உணவு பொருட்கள் எல்லாம் மூடி வைப்போம்ல, அப்படி மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அந்த சாப்பாடுகள் எல்லாம் அந்த தண்ணி கோர்த்து போய் இருக்கும். ஸோ இல்லைன்னா நம்ம சமைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துருவோம். அப்படி நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் அதோட தரம் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். இப்படி நீர்த்து போகிறதுக்கான மற்ற காரணங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமைக்கும் போது சரியான அளவில் பொருட்களை சேர்க்காமல் இருக்கிறது, இல்லைன்னா சாப்பாட்டை அதிக நேரம் வெளியே திறந்து வச்சுக்கிறது, இன்னொன்று உணவு பொருட்கள் கெட்டு போக போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக கூட இந்த அறிகுறிகள்லாம் வருங்க. அப்படி நம்ம வீட்டில் செய்கிற உணவு பொருட்கள் நீர்த்து போகுது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டில் நம்ம செய்கிற கூட்டு குழம்பு அது ஏதாவது நீர்த்து விட்டுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, ஸோ அந்த பொட்டுக்கடலை அரைச்சி அதோட மாவு இல்லைன்னா அரிசி மாவை கொஞ்சம் கரைச்சி அந்த கூட்டு குழம்புல நம்ம ஊற்றி சூடு பண்ணோம்னா அது கெட்டியாயிரும், சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி அடை மாவு இருக்குல்ல, அது நீர் விட்டுடுச்சுன்னா அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் தூள் சேர்த்தோம்னா மாவு கெட்டியாயிரும். அதே போல் குருமா நீர்த்துட்டுனா அதில் ஒரு கைப்பிடி நூடுல்ஸை நொறுக்கி போட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா கெட்டியாகி சரியாயிரும். இல்லைன்னா கொஞ்சமாக சோளமாவை கரைச்சி ஊற்றினாலுமே அது கெட்டியாயிருங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கோதுமை அல்வா மைதா அல்வாலாம் செய்வோம்ல, அப்படி செய்யும்போது அது நீர்த்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக சோளமாவை கரைச்சி சேர்த்துட்டோன்னா அது கெட்டியாயிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பொங்கல் நீர்த்துட்டு அப்படின்னா கொஞ்சமாக வறுத்த ரவை இருக்குல்ல, ஸோ அந்த வறுத்த ரவை இல்லைன்னா அவளை பொடிச்சு அந்த பொங்கலோட நம்ம சேர்த்து நம்ம கிளறினா போதுங்க. அதே மாதிரி நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாவு தான் அதிகமாக அந்த நீர் விட்டு போகும். ஸோ அப்படி தோசை மாவில் நீர் விட்டுச்சுன்னா பாலில் 2 ஸ்பூன் ரவை அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா கெட்டியாயிரும், புளிப்பும் இருக்காது. பருப்பு பாயாசம் ஜவரி பாயாசம்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் நீர் விட்டுடுச்சுன்னா அதில் 2 டீஸ்பூன் சோளமாவு இல்லைன்னா பால் பவுடர், ஸோ இதை கலக்கி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாலே போதுங்க, நம்ம பாயாசம் எல்லாமே சரியான அந்த பதத்தில் நமக்கு கிடைக்கும். அப்புறமா சேமியா உப்புமா நீர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எலுமிச்சாரை ஊற்றி அடுப்பில் வச்சு கிளறணும்னா சரியாயிருங்க. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாதம் தாங்க, சாதம் காலையில் ஆக்கணும்னா சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர் விட்டு போகும், அப்போமே கொஞ்சமாக அந்த ஸ்மெல் அடிக்கும் ஆரம்பிச்சிடும். அப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிட வேண்டியதுதான் இது வந்து கெட்டு போக போகுது. அப்படி சாதம் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா சாதம் வெந்ததுமே அதில் எலுமிச்சாறு கலந்து கிளறணும்னா சாதம் அப்படியே உதிரியாகவே இருக்கும். கடைசியாக அந்த சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நீர் விட்டுருந்தா, ஆனால் என்ன பண்ணலான்னா அந்த மாவு கூட கொஞ்சமாக கூட கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் எடுத்தோம்னா அது கெட்டியாகிரும். ஸோ இப்படி நம்ம ஆசையாக செய்கிற உணவுகள் நீர்த்துடுச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்தி கூட நம்ம அதை மறுபடியும் உணவை வீணாக்காமல் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அப்போ அதை நம்மளும் கடைபிடிக்கணும்ல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993. இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏய் ஹ ஹ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: சங்கீதத்தை கெடுக்க பிறந்த மாதாவிகளே, ஆட சப்த ஸ்வரத்தை

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஹர்பல் சப்ளிமெண்ட்னு நான் சொல்லும் போது ஜஸ்ட் டேப்லெட் ஃபார்மில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த ஹர்பல் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஓவர்லேப் உண்டு. ஏன்னா நம்மளோட டெய்லி சாப்பிட்ற கீரை வகைகளோ இல்லைனா ஸ்பைசஸ், கருவேப்பிலை, இது எல்லாமே இந்த கிரீன் வெரைட்டிஸு, கொஞ்சம் காய்கறிகள், இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹர்பல் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ காமனாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இதை நம்ம அன்றாடம் நம்மளோட உணவில் சேர்த்துக்கும் போது அது நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு அந்த ஹெல்த் ப்ரமோட்டிங் பெனிஃபிட் கொடுக்குதுன்றதை பற்றி தொடர்ந்து இந்த வாட்டியும் பார்த்துட்டு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது பெரியவங்களாக இருக்கட்டும் ஆர் எனி ஒன் ஹூஸ் ஆஃப்டர் 30

0: பிளஸ். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட நியூரோ மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் நடக்கும்போது 30 வயசு கழிச்சு 30 to 40 அந்த சேஞ்சஸ் ஸ்லைட்டாக ஆரம்பிக்கும். பட் 40க்கு அப்புறமா அது நல்லாவே வரும். என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் டென்சிட்டி ஸ்கேன், அதாவது டெக்ஸா ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கேனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து 40க்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், எலும்பு நியூரோமஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் இந்த 40ல தான் தொடங்குது அதிவேகமாக. ஸோ 40 இயர்ஸ்க்கு கழிச்சு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட போன் டெக்ஸா ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு உங்களோட போன் டென்சிட்டி, அதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவையான கால்சியம் உடம்புக்கு கிடைக்கல, நீங்கள் உணவு வழியாக அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா உங்கள் உடம்பு வெயிட் பண்ணாது. எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் டெபாசிட்ஸை தன்னைத்தானே அந்த கால்சியம் தேவை அப்படின்றதுக்கு அதுவே வந்து ரத்தத்தில் அந்த கால்சியம் ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது கால்சியம் கூடுறதோ இல்லை குறையிறதோ, ரத்தத்தில் இருக்கிற அளவு கூடுறதோ குறையிறதோ அந்த கால்சியம் ஹோமியோஸ்டேசிஸ் உடம்பு தன்னால் அதை இயக்கிடும். எதுக்கெல்லாம் உங்களுக்கு கால்சியம் இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கெலிட்டல் ஸ்டெபிலிட்டி, உங்களோட எலும்புங்களுக்கு தேவை. ஸோ 40 கழிச்சு இது நடக்கிற மாற்றம், 50ஓ 60ஓ 70லேயோ நம்ம விழுந்துட்டோம்னா உடனே ஒரு ஃப்ராக்சர் வந்துடுது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போட்டு சுத்துறீங்க? அனுஷ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்கே இங்கே இருக்குன்னு? அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சோ இந்த ஏன் பிராக்சர் ஆகுது? ஏன்னா எலும்பு பாக்கிறதுக்கு வெளியே எலும்பு இருந்தாலும் 40 கழிச்சு நமக்கு ஒரு போன் பெயின் உடம்புல படிப்படியா வரும். 45-50 வயசுல வரும்போது உடம்பு வலி இருக்கும், எண்ட கால் குடைச்சல் இருக்கும், நைட்டு காலையில அந்த குரக்கலின்னு சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல கிளாடிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் கால்சியம் டெஃபிஷியன்சி. ஒரே நாள்ல இது இந்த மாற்றம் ஏற்படாது. 40களில் தொடங்கி 45 or 48 அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபீனியா, அதாவது கம்மி ஆயிருக்கு, எலும்போட ஃபுல்லா அரிச்சிடல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ்டு ஸ்டெப்பு தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்ச கிட்ட வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி குட்டி குட்டி ஓட்டை இருக்கோ அது மாதிரி எலும்புகள்லயும் உங்களோட ஃபுல் என்டையர் போனுக்கும் உங்களுக்கு அந்த டென்சிட்டி கம்மியாகி வெறுமனே ஒரு போல் மாதிரி இருக்கும். உங்க உணவுல நீங்க ஏன்னா நீங்க கால்சியம் எடுத்துக்கலனா இந்த எலும்பு தேய்மானம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல நடக்கும். நம்ம கீரை வகைகள் ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி நம்ம கீரை சாப்பிடுவோம்? ஸோ கீரை வகைகள் நம்மளதுல அட்லீஸ்ட் ஒரு மோர் தேன் ஒரு டசன் வகையான கீரை வகைகள் நம்மளோட வாழ்க்கை முறையில நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது ஒண்ணு. முருங்கைக்கீரையில இருந்து பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, எவ்வளவு கீரைங்க இருக்கு. ஸோ இந்த கீரைகள், முடக்கத்தான் கீரை, தூதுவலை, இதெல்லாமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு முனைப்பா மைண்ட்ஃபுல்லா ஃபாலோ பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும். ஆனா மெஜாரிட்டி நம்மளோட வாழ்க்கை முறை ரொம்ப லேடிஸ் வந்து, லேடிஸும் இப்போ எல்லாரும் ஒர்க்குக்கு போறவங்களுக்கு இதுக்குன்னு தனியா டைம் டெடிக்கேட் பண்ணி பண்றது இல்லை. ஸோ இந்த கீரை ஆயறதே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அண்ட் அட்லீஸ்ட் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்ல, காய்கறி மார்க்கெட்ல எல்லாத்தையும் ரெடிமேடா போட்டு உங்களுக்கு பேக் பண்ணியாவது வச்சிருப்பாங்க, சுண்டக்கால இருந்து எல்லாமே பண்றாங்க. ஸோ பொதுவா என்ன கேட்டீங்கன்னா கீரை நீங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் சாப்பிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கீரையில இரும்பு சத்து இருக்கு, கீரையில கால்சியம் சத்தும் இருக்கு. ஸோ 40க்கு அப்புறம் இருக்கிறவங்க இது கட்டாயம், இந்த கீரையை வாரத்துக்கு 3 நாளாவது ஒரு ஃபுல் பவுல் பருப்போட சேர்ந்து. பொதுவா நம்மளோட ட்ரெடிஷ்னல் குக்கிங்ல பாத்தீங்கன்னா இந்த கீரைன்றது ப்ரீபயோட்டிக், அதாவது ஃபைபர். அதுல நீங்க இந்த பருப்பு வகைகளை சேர்த்து ஒரு கீரை கூட்டு இல்ல கீரை பருப்பு கடையல் இது மாதிரியான இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு தேவையான அந்த அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் பிளஸ் அந்த ஃபைபர் ப்ரீபயோட்டிக் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த போன்ஸை வந்து பிரிட்டில் போனா இல்லாம ஸ்ட்ராங் போனா நம்ம வந்து உடம்புக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் கீரை வகைகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் நான் சொல்றது பிரண்டை. நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ சமீபத்துல உங்களுக்கு இந்த பிரண்டையை வச்சு செஞ்சிருக்காங்க அயல் நாட்டில். பட் இந்த பிரண்டையை எப்பயுமே நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல இந்த இதை வந்து தொகையல்

0: பண்ணி சாப்பிடுற ஒரு பழக்கம் நமக்கு இருந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணோன்னு பண்ணுறவங்க இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு டயட்டுக்கு மாறினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரண்டை தொகையெல்லாம் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, இப்போ ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாம் என்கிட்ட வரவங்க அதான் சொல்கிறது உண்டு, அம்மா பெரண்டை தொகையில் பண்ணுவாங்க, இப்போ எங்களுக்கு டைம் இல்லை டாக்டர், நான் என்ன பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அம்மா ஃபாலோ பண்ணது, பாட்டி ஃபாலோ பண்ணது, அதெல்லாம் டைம் டெஸ்டட். அதனால் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரண்டையை பெரண்டை தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: என்னென்ன வைப்போம் பிறந்த தொகையில்? யூஸ்வலா இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு கையில 2 கைப்பிடி உளுந்து வைப்போம், பூண்டு, இஞ்சி, இத்தினோண்டு, கொஞ்சம் துளி புளி நம்ம வைப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, பிளஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் வச்சு, தேங்காய் வச்சு அரைச்சா அன்னைக்கே நீங்க முடிக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமா. இதை வந்து நீங்க தொகையெல்லாம் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி நீங்க வாரத்துக்கு, நீங்க ஒரு நாள் அரைச்சிங்கன்னா தேங்காய் போடாம அட்லீஸ்ட் நீங்க ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சு அடுத்த நாளுக்குள்ள முடிச்சிடணும். ஸோ மேக்ஸிமம் 48 hours ஒர்க்கிங் லேடிஸ்க்கு சொல்றேன். இந்த தொகையில நீங்க 40 வயசுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஓடுறீங்க? நீங்க ஒன்னு பஸ்ல போவீங்க, இல்லைன்னா வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எலும்பு தடகாத்திரமா இருக்கிறதுக்கு இந்த பிறண்ட தொகையில் நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கூட அந்த வாரம் பூரா நீங்க வந்து சாப்பிடுற சூடு சாதத்துல ஒரு துளி நெய் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி நீங்க வச்சும் சாப்பிடலாம். இந்த பிறண்ட வந்து சாப்பிட சாப்பிட ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எலும்பு அரிப்பு, இந்த அதுல இருந்து ஆஸ்டியோபீனியா அப்புறம் நார்மல் போன் கட்டாயம் மீட்டெடுக்க முடியும். குறிப்பா பெண்களுக்கு இந்த போஸ்ட் மெனோபாசல் சொல்லுவோம், அதாவது அந்த மாதவிடாய் நின்று அப்புறமா, பெர்மனண்டா நின்று அப்புறமா அந்த மெனோபாசல் சொல்லுவோம், அந்த போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ வராமலே தடுக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்து உங்களோட நியூரோமஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு முடக்கத்தான், பேர்லயே கீரைக்கு முடக்கு அறுத்தான் அப்படின்னு இருக்கு. அதாவது ஜாயின்ட் பெயின்ஸ், ஜாயின் பெயினும் பிரிக்க முடியாதது என்னவோ, ஜாயின் பெயினும் லேடிஸும்ன்ற மாதிரி 40 வயசு கழிச்சு ஒர்க்கிங்கோ ஒர்க்கிங் இல்லையோ எப்படி இருந்தாலும் அந்த மூட்டு வலி, பிளஸ் லேடிஸ்க்கு குறிப்பா காலையில எழுந்த உடனே கை கால் கையில இருக்கக்கூடிய ஸ்மால் ஜாயின்ஸ், ஃபிங்கர் ஜாயின்ஸ், ரிஸ்ட், அதே மாதிரி எல்போ எல்போ ஜாயின்ட், இந்த ஜாயின்ட் எல்லாமே வந்து காலையில ஸ்டிஃபா இருக்கும். எழுந்தவுடனே ஸ்டிஃபா இருக்கிறது, அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போக போக அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிடும். ஸோ இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் இந்த சிம்டம்ஸ் இருந்தா. பட் பொதுவா நீங்க முடக்கத்தான் சாப்பிடும் போது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ், வெதர் அது வந்து ஸ்மால் ஜாயிண்டோ இல்ல பிக் ஜாயிண்டோ என்ன மாதிரி இருந்தாலும் இந்த முடக்கத்தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பணம் பார்க்க மாப்பிள்ளையே, பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது மனசுலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது.

வீட்டை சுமந்து கொண்டு புழுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்று நின்று சாதிப்பதென்ன இருட்டிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்ப

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பக்கத்தில் காத்திருக்கிறார். கடுகுடு கடுகுடு கடுகுடு கடுகுடு கடுகுடு.

தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

முறைக்கிடும் முறைக்கிடும் முறைக்கிடும் முறைக்கிடும் முறைக்கிடும் முறைக்கிடும் முறைக்கிடும்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: குறிப்பா இந்த ஆர்த்ரைட்டிஸ், எனி ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு தேய்மானம் முதியவர்களுக்கு வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இன்ஃபிளமேட்டரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வைரல் ஃபீவர் போயிட்டு வந்த அப்புறமா ஒரே ஒரு முட்டியோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட் மட்டும் வீங்கிடும். ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம அலோபதியில சொல்லுவாங்க. அந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் பொதுவா இந்த கை காலம் முடக்கிற இந்த எந்த விதமான ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இந்த முடக்கத்தான வந்து சூப் பண்ணி ரெண்டு கைப்பிடி நல்லா ஒரு 200 மில்லி கொதிக்கிற தண்ணியில நீங்க அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு விட்டு அதை வடிகட்டி கஷாயமா பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்லை. அப்படி இல்லைன்னா 2 கைப்பிடி இல்ல 3 கைப்பிடி இந்த இலைகளை மட்டும், முடக்கத்தான் இலையை மட்டும் பறிச்சுட்டு நீங்க தோசை மாவுல போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 தடவை நீங்க சாப்பிடலாம். சில பேருக்கு இந்த முடக்கத்தான் சாப்பிடும் போது கொஞ்சம் மோஷன் நல்லாவே ஃப்ரீயா போகும். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இது 2-in-1 மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வயசு ஆகும்போது 40+ நம்ம சாப்பிட வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீந்தில். பெரும்பாலும் இந்த சீந்தில வந்து ரொம்ப காமனா எல்லாரும் ட்ரெடிஷ்னலா வந்து ஃபுட்டா எடுத்துக்கிறது இல்ல. பட் இந்த சீந்தில் அப்படின்ற இந்த ஒரு மூலிகை, அது பேர் வந்து டினோஸ்போரா காடிஃபோலியா, பொட்டானிக்கல் நேம். இந்த சீந்தில் வந்து கொடியா படரும். இது ரொம்ப இன்னொரு பேர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொற்சீந்தில்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பெயர்ல இருக்கக்கூடிய 2வது பகுதி அப்படின்ற அந்த பேரை எனக்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவோட வயத்துல கருவுற்று இருந்த போது எங்க அப்பா வந்து இந்த பொற்சீந்தில பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. சோ ஆராய்ச்சி பண்ணி அவரோட தீசிஸ்ல அந்த பொற்சீந்தில பத்தி சொல்லும் போது, நான் அப்போ எங்க அம்மாவோட கேரிங்கா இருந்ததுனால எனக்கு பொற்கொடின்ற செகண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த பொற்சீந்தில்ன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூலிகைன்னு தான் நான் சொல்வேன். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி 40+ கேட்டீங்கன்னா, இந்த பொற்சீந்தில் வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இது சம்மரில் என்ன ஆகும்னா ஃபுல்லாக இருக்கிற நம்ம ஊர் வெயிலுக்கு காஞ்சி போயிடும். அந்த செடி கொடியாக ஃபுல்லாக படரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நல்லா ஏறும். சல சல சலன் இலை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. வெத்தலையோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும் இந்த பொற்சீந்தில் இலை. பார்த்தீங்கன்னா சம்மரில் ஃபுல்லாக மொத்தமாக காஞ்சி போயிடும். என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் லேயர் அந்த அந்த செடி இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த வேர்கள் அந்த ஸ்டெம்மும் சரி அது மேல ஒரு கவரிங் இருக்கும், அதெல்லாம் தான் ப்ரௌனா காஞ்சி போயிடுமே ஒழிய அதை நீங்க உரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பச்சை பசேல்னு இருக்கும் அந்த ஸ்டெம், இந்த செடியோட ஸ்டெம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இப்ப இந்த கொடிக்கு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதுக்கு ஒரு ரீஜெனரேட்டிவ் கெபாசிட்டி இருக்கு அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்ல, சோ ரீஜெனரேட்டிவ் மெடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு உடம்புல ஏதோ ஒரு டேமேஜ் நடக்குதுன்னா அதுல இருந்து உடம்பு மீண்டு வர்றதுக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்ச்சி இதையும் இதை அடிப்படையில தான் வேலை செய்யுது. சோ நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நர்வ் டேமேஜோ இல்ல ஒரு சர்ஜரி முடிஞ்சு வரும்போது இந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ இந்த டினோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொற்சீந்தில் இந்த ரீஜெனரேஷனை 100% அழகா அருமையா பண்றதுதான். சோ இது முக்கியமா 50-60 வயசுக்கு மேல யாராவது அடிபட்டு இந்த பிராக்சர் ஆறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்துட்டு போஸ்ட் ஸ்ட்ரோக் ரெக்கவரிக்கும் சரி, இந்த ரீஜெனரேஷன் இல்ல ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அப்புறமா அந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டினோஸ்போரா கார்டிஃபோலியான்ற அந்த பொற்சீந்தில் நரம்புங்களுக்கு அதிகப்படியான வலு ஊட்டுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ இத வந்து நீங்க அன்றாடம் ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறத விட உங்களுடைய ஆயுஷ் டாக்டரை கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேத்த மாதிரி இத வந்து ஒரு 1000 mg to 2000 mg டேப்லெட் ஃபார்ம்ல உங்களுக்கு இப்ப இதெல்லாமே வந்தாச்சு. சீந்தில பொதுவா உணவுல சேர்த்துக்கிறத விட அது வந்து, ஏன்னா இது ஒரு மூலிகை, சோ பொதுவா இது ஒரு நார்மல் கீரை அப்படின்னு நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற கீரைகளை விட இது மூலிகை அப்படின்ற ஒரு கேட்டகரைசேஷன்ல இருக்கிறதுனால இது உங்க ஆயுஷ் டாக்டர் பார்த்து எடுத்துக்கிறது நல்லது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும்
3: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்காம விட்டுறதுனால அளவுக்கு அதிகமா அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதாவது நரம்புகள் அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய சுகர்னால பாதிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு இந்த கால்கள்ல, பொதுவா பாதங்கள்லயோ இல்ல கைகள்லயோ இல்ல கெண்டக்கால்லயோ வந்து டயபெட்டிக் நியூரோபதி எஃபெக்ட் வரும். அதாவது அந்த நர்வ்ஸ் வந்து ரொம்ப எரிச்சல், ஒரு வலி, ஒரு கொடாயிர மாதிரி ஒரு பெயின், இந்த மாதிரியான அந்த கால்ல, பொதுவா பாதங்கள்ல தான் இந்த நியூரோபதி பெயின் வரும். சோ அந்த மாதிரி நியூரோபதி பெயின் வரும்போது நம்ம அலோபதியில இந்த பிரிகாபலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காபா அப்படின்ற ஒரு மருந்துகளை நம்ம கொடுப்போம். சோ இது கொடுக்கும் போது ஒருங்கிணைந்த மருத்துவத்துல அதோட சேர்ந்து உங்களோட ஆயுஷ் டாக்டரோட பரிந்துரையோட இந்த டினோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் கொடி சப்ளிமெண்ட்ஸையும் நீங்க சேர்ந்து உட்கொள்ளும் போது இந்த நியூரோபதி பெயின்ல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் சீக்கிரம் வரதாகவும், இந்த நியூரோபதி அப்படின்ற இந்த ஹோல் ப்ராசஸ்ல இருந்துமே இந்த ரிவர்சல் நம்ம ஈஸியா பண்ணிட முடியும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்ம என்னென்ன கீரைகள்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது 40 கழிச்சு உங்களோட உடம்புக்கு அந்த போன் ஹெல்த்தை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த போன் ஹெல்த் அப்படின்னு பத்தி பேசும்போது கீரைகளோட சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்க போன் ஹெல்த் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது கீரை இல்லை, பட் அடுத்து நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இந்த கருப்பு உளுந்து அப்படின்றது அந்த தோலோட இருக்கிறது, அது வந்து உங்களோட போனுக்கு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ பொதுவாக ஒரு குடும்பத்தில் யங்கர் ஜென்ரேஷனும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கும் இந்த உளுந்தால் செய்யப்பட்ட உணவு வகைகளை, உளுந்து களி, நல்லெண்ணெய் போட்ட ஒரு உளுந்து களி, ஒரு ஒரு சின்ன கிண்ணத்துல நீங்க வார வாரம் குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம். ஏன்னா களின்னும் போது லைட்டா கொஞ்சம் அதுல வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளச்சக்கரை நான் அட்வைஸ் பண்றது இல்லை, பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுல வெள்ளையோ வெள்ளமோ இல்ல கருப்பட்டியோ சேர்த்து கொடுக்கறது தப்பில்லை. பட் பெரியவங்களுக்கு இந்த உளுந்த வந்து உளுந்து போண்டாவாவோ அப்படி இல்லைன்னா உளுந்து வடையா சாப்பிடறது நல்லது. பெரும்பாலும் என்னடா டாக்டர் வடை சாப்பிட சொல்றாங்க, வடை ரொம்ப அன்ஹெல்த்தியாச்சே, ரொம்ப ஆயிலியாச்சே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா உளுந்து போண்டாவோ இல்ல உளுந்து வடையோ நீங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி அளவா, மாட்ரேஷன் இஸ் த கீன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 2 போண்டா அளவுக்கு நீங்க சாப்பிடும் போது இது சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 40 வயதிற்கு மேல் ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது பூங்காற்று என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வேற ஏதாவது டீப் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றது நான் வேண்டாம்னு சொல்வேன். பட் உளுந்து வந்து நிறைய இதை பத்தி இது எண்ணெயில போட்டு எடுக்கிறதுனாலயே இது ரொம்ப வில்லன் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் உளுந்து வடையும் உளுந்து போண்டாவும் நீங்க தாராளமா 2 அட்லீஸ்ட் சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க சேர்த்துக்கிறது தப்பே இல்லைன்னு நான் சொல்வேன். அதே போல உளுந்த நீங்க உளுந்து தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லதுதான். நீங்க வேற ஏதாவது தொகையில கூட ஒரு 2 கைப்பிடி உளுந்து சேர்த்து சாப்பிடும் போது, ஒரு சட்னியோ இல்ல ஒரு தொகையெல்லாம் சாப்பிடும் போது, உங்களுக்கு தேவையான அந்த உளுந்து வந்து உங்க உடம்புக்கு போய் உங்களுக்கு ரெகுலரா, அதாவது மொத்தமா ஒரே அடியா நீங்க சாப்பிட முடியாது உளுந்த, பட் படிப்படியா நீங்க வந்து இதை நீங்க எடுத்துக்கும் போது, ஏதோ ஒரு பலகாரம் உளுந்தால ஆனது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அந்த போன் டென்சிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இட்லியில நம்ம போடுறது வந்து வெள்ளை உளுந்து. என்ன கேட்டீங்கன்னா எங்க வீட்லயே நான் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்றதே இல்லை. தாளிப்புக்கு கொஞ்சமா அளவா சேர்த்துக்கிறது, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறது தவிர்த்து நான் இட்லியில போடுறது கருப்பு முழு உளுந்து தான் நான் போட்டுக்கிறது. தேங்க்யூ.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்ப எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என்ன அது, ஆளுமே இல்லாத இடத்துல குறிச்சிருக்க.
4: சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளா, இங்க இவ்வளவுதான் ஆளா?
3: போய்ய, நிஜமாவே ஆள மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டிய?
4: அப்படின்னா
3: உனக்கு என்
4: மேல ஆசை இருக்குதா?
3: ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உங்களோட இந்த ஓட்டக்காரனை வந்தனா? இதை கூட புரிஞ்சுக்க முடியல.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வாசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200101047 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தெரியாதவர்கள் யாருமே இல்லையா? இவர் பேர் ஜோசப்.
2: ஜோசப்
1: யா?
2: உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்?
3: அசோக்
1: நீங்க குடுக்கறத வாங்கிக்கிற
2: நல்ல மனுஷன் இருக்காரு.
3: நிஜமா உங்களை தேடி ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்காருங்க.
2: மண் தோன்ற ஆளு தான்
3: முக்கியமா. அது பெரிய விஷயமா?
2: நான் போறேன் ஆராய்ச்சிக்கு. நீங்க டான்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து
4: ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ டுவெல் அண்ட் ஸ்விங் அண்ட் ஸ்விங்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7-0-9-4-4-3-9-9-3.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நாலு காலு பாச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்க.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என் நைட்ல நிலா இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமினசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களால தான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமினசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க.

உங்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200100407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 6 நாட்கள் வந்து நம்ம சூப்பரா வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாட போறோம். அது என்னென்ன கேம் அப்படிங்கறத வந்து நம்ம படிப்படியா தெரிய வரும். ஆனா இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத நானுமே அதிலேயே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். ஆனா இதுலயே வந்து பார்ட் 3 தான் விளையாட போறோம். அது என்ன, பார்ட் 1 விளையாண்டிருக்கோம், பார்ட் 2 விளையாண்டிருக்கோம், பார்ட் 3 என்ன அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு குழப்பம் வரலாம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கவுண்ட் ஒன்று சொல்லுவோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை. இப்ப 3 அப்படின்னு சொன்னோம்னா 3 எழுத்து மட்டுமே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம மாறி மாறி சொல்லணும். யார் அதிக வார்த்தைகள் சொல்றாங்களோ அவங்க தான் இந்த ஒரு கேமோட வெற்றியாளராக இருக்க போறீங்க. அதனால இன்னைக்கான கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டில் கலந்துக்கலாம். அடுத்ததான் வந்து இன்னைக்கு என்ன டே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு தகவல். குட்டியாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவலாக தான் இருக்கும் இந்நேரம். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுட்பால் மேட்ச்ல வந்து எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க?
1: அதாவது ஸ்பெயின் தான் வின் பண்ணியிருக்காங்க.
0: என்னப்பா, எல்லாரும் அர்ஜென்டினா வின் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் மெஸ்ஸி அவங்க இருந்தாங்க. ஆனால் வந்து எப்படி ஸ்பெயின் டீம் வின் பண்ணாங்க?
1: அதாவது இப்போது அர்ஜென்டினா இருக்காங்கல்ல, அர்ஜென்டினா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விளாண்டுட்டுருக்கும்போது ரொம்ப சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கோல் போஸ்ட்டுக்கிட்ட அடிக்காமல் அங்கிட்ட ஹாஃப் சைடு அடிச்சுட்டு, ஆனால் யாமல் இருக்காங்கல்ல அவங்க விடலை. அவங்க மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணாங்களே தவிர அவங்க ஒரு கோல் கூட போடல. ஆனால் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களால முடிஞ்ச நிறைய டிஃபென்ஸு அட்டாக்காக இருக்கட்டும் ஹாஃப் சைட் போகிற தடுத்தது. கோல் கீப்பர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது லைவு போயிட்டு இருந்துச்சு, நான் கூகுளில் பார்த்தேன். அப்போ வந்துட்டு இங்கே ஸ்பெயினோடைய கோல் கீப்பர் மெஸ்ஸியோடதெல்லாம் டக் டக்குன்னு தடுத்துட்டு இருந்தார். அது நல்ல ஒரு மூமெண்ட்.
0: சரி, ஓகே. இப்படி வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாண்டதுனால ஸ்பெயின் டீம் ஒரு பெரிய அணி, அதாவது அர்ஜென்டினா டீமை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விளையாட்டுமே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இடையில வந்து எல்லோ கார்டு ஒரு பிளேயருக்கு கொடுத்ததா இருக்கட்டும், திரும்ப ஒரு மாற்று வீரராக வந்து அவங்க ஒரு கோல் போட்டதாக இருக்கட்டும், அப்படி தான் 1-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து ஸ்பெயின் டீம் வந்து அவங்களோட உலகக்கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க கால்பந்து தொடர்பாக. அதனால அந்த ஒரு தகவலோட அடுத்ததாக இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஸ்க்கான ஒரு தினமாக வந்து இருக்குதான். இன்னைக்கு வந்து என்ன செஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகம் முழுக்க எல்லாருக்குமே வந்து செஸ் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் யார்?
1: விஸ்வநாத் ஆனந்த், முகேஷ், பிரியானந்தா, வேற யார் இருக்கா, மேக்னஸ்,
0: ஓகே,
1: வேற அவ்வளோதான்க்கா.
0: சரி, இப்போ நீங்கள் சொன்ன 4 பிளேயர்ஸ்லேயே 3 பிளேயர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதனால செஸ் விளையாட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அளவுலையுமே வந்து ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செஸ் விளையாட்டுக்கு பேர் போன ஊர் என்ன அப்படின்னு கேட்டாலே தமிழ்நாடு தான். ஏன்னா அந்தளவுக்கு பிளேயர்ஸை வந்து நம்மக்கிட்ட வந்து வச்சுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக எல்லாருமே வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸாகவுமே வந்து இருக்காங்க. அந்த ஒரு செஸ் டே வந்து எல்லாருக்கும் எதுக்காக இந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த விளையாட்டை வந்து கற்றுக்கணும், அவங்களும் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இது மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செஸ் டே அப்படிங்கிறது ஜூலை 20, அதாவது இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இது தொடங்கினது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு, அதாவது ஃபிடே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தொடங்கப்பட்டதை நினைவு கூடுற வகையில தான் இந்த நாளுமே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னும் விளையாட்டு தகவல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்து இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பிவி சிந்து அவங்க வந்து ஒரு ஜப்பான் சாம்பியன்ஷிப் போட்டியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிரிக்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்னதான் வந்து தோல்வியை தழுவி இருந்தாலும், அதாவது 3வது போட்டி வந்து ஓடியை நடந்துட்டு இருக்கு இல்லையா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில, அதுல வந்து ரோஹித் சர்மா அவங்க வந்து ஒரு செஞ்சுரியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு, பிளேயர்ஸோட கம்பேக் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேம்லயுமே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதோட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம்னு சொல்லியாச்சு, வார்த்தை விளையாட்டு பாகம் 3. நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி கிடையாது, அது வந்து ஒரு நம்பர், அதாவது 3 எழுத்து இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் வந்து மாறி மாறி சொல்லணும். யார் அதிக வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா கால் பண்ணலாம் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்தடுத்து பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: பாம்பன்,
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் டிஎஸ்டி மற்றும் ஜான் ஹோரே. ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
1: என்ன
0: கேம் அப்படிங்கறது தெரியுமா? ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான எண்ணிக்கை வந்து 3 தான். 3 எழுத்து இருக்கிற மாதிரியான தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல, நான் ஒரு வார்த்தையை சொல்ல, அப்படியே கேம் போகும்ண்ணா. ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிங்க.
1: மரம்.
0: கடல்.
1: படம்.
0: குயில்.
1: படகு.
0: குரல்.
1: வாழை.
0: பயிர்.
1: பாட்டு.
0: ஆனா நீங்க வாழைன்னு சொன்னீங்களா?
1: வாழை.
0: ஆனா வாழை 2 எழுத்து தானே?
1: ஓ சாரி சாரி சாரி.
0: சரி ஓகேண்ணா. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. பரவாயில்ல, இந்த மாதிரியும் கேம் வந்து விளையாடலாம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஜாலியா விளையாடணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ஆர்காட்ல இருந்து என் சேஷாஜலம்
0: பேசுகிறேன்.
2: விளையாட்டு
0: உங்களுக்கான எண்ணிக்கையுமே வந்து 3 தான். ஏனா இப்பதான் கேம் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால 3 எழுத்து இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க.
2: கேள்வி.
0: கேள்வி. மணல்.
2: பதில்.
0: அப்புறம் அம்மா.
2: எண்ணெய்.
0: எண்ணெய். எண்ணெயா?
2: எண்ணெய். எண்ணெய்.
0: உங்களை. சரி ஓகேண்ணா. ஓகே, அடுத்து முகம்.
2: தேர்வு.
0: கனவு.
2: சொல்லு.
0: சொல் அப்படிங்கிறது 2 வார்த்தை, 2 எழுத்து தானே?
2: பயிர்.
0: நிலவு. சரி ஓகே. தொல்லை.
2: சாந்தி.
0: இரவு.
2: தேர்வு.
0: தேர்வு சொல்லிட்டீங்க, நான் அவுட் ஆயிட்டீங்க. இப்ப சொன்ன வார்த்தையே சொல்லி.
2: சரி
0: ஓகே, பரவாயில்லண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: உங்களுக்கு பிடித்த புதிய பாடலை எனக்காக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணாவும் வந்து கடைசியில் அவுட் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அது மாதிரியே கேம் வந்து இன்னைக்கு சூப்பராக வந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
3: ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஒரு கோட்டையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது ஆக்ரா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையப்பா, அங்கே எனக்கு தெரிஞ்சது செங்கோட்டை, அது தெரியும்.
3: அதுதான் அந்த ஆக்ரா ஃபோர்ட். ஓகேவா, அந்த ரெட் கலரில் இருக்குமே, அதானே சொல்ல போகிறீங்க? அதான் நீங்கள் சொல்கிறீங்க, அதே தான் நான் வந்துட்டு. அது ஆக்ராவில் ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஓகேவா, இது வந்துட்டு யார் கட்டினா அப்படின்னா அக்பர் இருக்கார்ல, அக்பர் தான் முதல்ல இதை கட்டுறாரு. அதான் நான் எப்பயும் கதை சொல்லுவேனே, அக்பர் பீர்பால், அந்த அக்பர் தான் இதை முதல்ல கட்டுறாரு. அது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசில் முதல்ல கட்டுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1565 இப்படிங்கிற ஒரு வருஷத்தில் கட்டுறாரு. கட்டும்போது அது ரொம்ப சின்னதாக கட்டி முடிச்சிடுறாங்க. முடித்தோடனே அது அப்போது ரொம்ப ரெட்டல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நம்ம வீடு சிமெண்ட்டு சும்மா பூசிட்டு பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சுன்னா எந்த கலரில் இருக்கும்? கிரே கலரில் இருக்குமா? அதே கலரில் தான் இதுவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக அக்பருடைய அந்த வம்சாவளிகள்லாம் வருவாங்கள்ல, அக்பருடைய பேரன் யார் அப்படின்னு தெரியுமா?
0: இல்லையே.
3: அதாவது தாஜ்மஹாலை யார் கட்டினது?
0: ஷாஜஹான்.
3: அவர் தான் பேரன். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இதே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1573 அந்த அப்போ இதை கொஞ்சம் பெருசாக கட்டிடுறாரு. அதை மொத்தமாக இடிச்சிட்டு ரெட் கலர்லாம் இருக்கும்ல, அதை வச்சு இன்னும் நல்லா பெருசாக கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக மாறுறதுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க யாருன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா?
0: சரி ஓகே, அவங்க யாருன்னு வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களும் நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம்.
4: இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான பயிறு வகை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பயிறுனாலே சத்து தானே, அந்த வகையில இன்னைக்கு தட்டாம் பயிரில் உள்ள சத்துக்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அதிகமா சாப்பாட்டுல சேர்த்த ஒரு உணவு வகை தான். இந்த தட்டாம் பயிர்ல புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம்னு இன்னுமே ஏராளமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இதனால நம்ம உடம்பு வளர்ச்சிக்கும் செரிமானத்தை சீராக வச்சுக்கிறதுக்குமே உதவுது. இதுல உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்குமே பயனுள்ளதா இருக்கு. இதுல கம்மியான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால சர்க்கரை நோயையுமே கட்டுப்பாடா வச்சுக்க முடியும். கிளைசமிக் இண்டெக்ஸ்னா ஒரு சாப்பாடை சாப்பிட்ட அப்புறம் அது ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை எவ்வளவு வேகமா உயர்த்துது அப்படின்ற ஒரு அளவுகோல் மாதிரிதான். இதுல உள்ள கரையக்கூடிய அப்புறம் கரையாத நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்குது. அதே மாதிரி அதிக நேரம் வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தந்து உடல் எடையையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது சரியா வேக வைக்காம சாப்பிட்டோம்னா தோல் தடிப்பு விழுறது, அலர்ஜி, வயிற்றுக்கு சரியில்லாம போறதுன்னு இந்த மாதிரியும் பிரச்சனைகள் வரலாம். இதை வந்துட்டு சுண்டல், கூட்டு, குழம்பு, பொரியல்னு இன்னும் நிறைய வகையில வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே விட அவிச்சு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா இன்னுமே நிறைய பேர் விரும்பி சாப்பிடும். தட்டாம்பயிரை வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலையுமே வேற வேற பேர் சொல்லுவாங்களாம். சில பகுதியில தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பகுதியில காராமணினுமே சொல்லுவாங்களாம். இதுமே நம்ம கடைகள்ல எல்லாம் ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருள் தான். இதோட ரேட்டுமே கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சத்தான சாப்பாடையுமே நம்ம வேணான்னு ஒதுக்காம இதையுமே நம்ம சாப்பாட்டுல ஒரு பகுதியா சேர்த்துப்போம்.
0: கண்டிப்பாக பயிறு வகை அப்படின்னா அதில் வந்து ஊட்டச்சத்துக்களுக்கு குறைவே கிடையாது. அது அந்த வகையில் ஒரு பயிர் தான் வந்து இந்த தட்டாம் பயிறு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட குறைஞ்சிட்டாங்க அந்த ஒரு பயிறு வகையை. அதனால இனிமேலாவது இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் தெரிஞ்சு டெய்லி உணவுகளில் வந்து இந்த மாதிரி பயிறு வகைகளையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஆக்ரால இருக்கக்கூடிய ஒரு கோட்டை பத்தின தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி வந்து 4, அதாவது 4 எழுத்து இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் வந்து மாறி மாறி சொல்லணும். இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து என்ன ஒரு தகவல் அடுத்தடுத்து சொல்ல போறாங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் அக்பருடைய பேரன் இருக்காங்கல்ல, அதாவது ஷாஜஹான், அவர் வந்துட்டு கொஞ்சம் இது கிரே கலர்ல இருக்கு, நல்லா இல்லை, மொத்தமா இடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அரசர் சொன்னா கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த கிரே கலர் கோட்டையை இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே மாடல்லே இருக்கணும், ஆனால் ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜஹான் சொல்லிடுறாரு. இது இங்கிட்டு நடந்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு தாஜ்மஹால் கட்டிடுறாரு, அதாவது அவருடைய மனைவி மும்தாஜ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தாஜ்மஹால்ல எதுக்கு தாஜ்மஹால் அப்படின்னு பேர் இருந்துச்சு தெரியுமா?
1: இல்லையே, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
2: அதாவது மும்தாஜ் மஹால் அப்படின்னு தான் முதல்ல இருந்துச்சு. மும்தாஜ்
1: அப்படின்னு
2: தாஜ் அப்படின்னு முடியுதா, அதனால முன் அப்படின்னு எடுத்துட்டு தாஜ்மஹால் அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகே, இப்போ நான் ஆக்ரா ஃபோர்ட் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கு இப்போ ஜம்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் இது இப்படி கட்டிட்டு இருக்கும்போது அங்கிட்டு தாஜ்மஹால் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாஜஹான் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வழியில் வந்த ஷாவுகான் அப்படின்னு ஒருத்தர் அரசராக இருக்கார். அவர் சிக்கந்தர் அப்படின்னு இன்னொரு அரசரோட சேர்ந்து ரெட்டு கலர் நல்லாவே இல்லை, ஒயிட்டு கலரில் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிற ரெட்டை அங்கங்கே ஒயிட்டாக மாற்றிடுறாங்க. ஒயிட்டாக மாற்றினதுக்கப்புறம் இது எப்போ ஒயிட்டாக மாறுச்சு அப்படின்னா 15 நூற்றாண்டில் தான் இதை முதல் முதல்ல ஒயிட்டாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி, ஓகே, அது வந்து கதை கிடையாது, இருந்தாலும் ஒரு கோட்டையை பற்றின தகவலே கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த கோட்டையை வந்து கட்டுறதுல என்னென்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 25ஆம் தேதி, அதாவது சந்தியாபர் திருவிழா மட்டும் கிடையாது, அதை தவிர இன்னொரு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம், அதாவது கலை இலக்கிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது நடக்கப்போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாமனில் இருக்கக்கூடிய வினோ மஹாலில் தான் ஜூலை 25 வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக கடலோசை எஃப்எம் 90.4 மூலமாகவும் பல்லாங்குழி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களோட அமைப்பு மூலமாகவும் சேர்ந்து தான் வந்து நடக்க போகுது. 6th Standard to 9th Standard வரைய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கிறோம். இதில் வந்து வந்து கலந்துக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புத்தகங்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை தவிர மதிய உணவு அப்படிங்கிறதுமே சேர்த்து கிடைக்கும். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது அந்த ஒரு நிகழ்வில், அதாவது எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போறாங்க, அப்புறம் குழந்தைகளோட என்டர்டெயின் பண்றதுக்காக வந்து ஸ்பெஷல் நாடகம், இது எல்லாமே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதையுமே சொல்லிக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்றவங்க கண்டிப்பா வந்து 23ஆம் தேதிக்குள்ளேயே பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம காலையில 9 மணி to 1 மணி வரைக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம கார்த்திகா அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: இப்போலாம் நிறைய இடங்களில் ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், அதாவது ஸ்கூல் போகிற வயசில் நிறைய பசங்க பைக் ஓட்டுறத அதை பார்க்குறப்ப நமக்கு சாதாரணமாக தோணலாம், அதுவுமே ஸ்பீடாக ஸ்டைல்னு நினச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வேகம் வந்துட்டு சந்தோஷத்தை தருதா இல்லைனா ஆபத்தை கொண்டு வருதான்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஹாப்பினஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது தான். பைக் ஓட்டுறது ஒரு திறமை மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பொறுப்பும் தான். அதனால தான் இந்தியாவில் இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு குறிப்பிட்ட வயசும் ஓட்டுநர் உரிமையும் அவசியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 18 வயசுக்கு முன்னாடியே பைக் ஓட்டுறது சட்டப்படி தவறானது தான். அதே மாதிரி நம்ம உயிருக்குமே ஆபத்தானது. சில பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ஸ்டைல் காட்டணுமே வேகமாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, சில நேரத்தில் ஹெல்மெட் கூட போடாமல் பைக் ஓட்டுறாங்க. எப்பயுமே நேரங்கள் ஒரே மாதிரி இருக்காது, சில நேரத்தில் நம்ம சரியாகவே போனாலும் மற்றவங்களோட அந்த சின்ன மிஸ்டேக்னால விபத்துக்கு காரணமாயிரும். பெற்றோர்களும் கொஞ்ச தூரம்னு நினைச்சு குழந்தைங்கள்ட்ட பைக் சாவியை கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம அசால்ட்டா பண்ற சில விஷயங்களோட விளைவு கூட பெருசா தான் இருக்கும். பசங்களுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்க தான் செய்யும், ஆனா அதுக்கான வயசு வர வர நம்ம பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி சட்டப்படி உரிமம் பெற்று போக்குவரத்து ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் போட்டுட்டு பாதுகாப்பா ஓட்டணும். அதுதான் உண்மையான பொறுப்பும் புத்திசாலித்தனமும்.
1: கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி கூட நானே பார்த்தேன், ரெண்டு சின்ன பசங்க தான் இருந்தாங்க, ஆனாலுமே ஸ்கூட்டி பைக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களோட விஷயத்து தேவைகளுக்காக பண்ணாலுமே வந்து ஒரு சிலர் வந்து விபரீதமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நான்கெழுத்துன்னு சொல்லியாச்சு. அந்த நான்கெழுத்து தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக தேசிய விருதுகள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதில் நான் இப்போ அடுத்த ரெண்டு ஒரு பாடல் போட போகிறேன் இல்லையா, அந்த பாடல்களுமே வந்து இடம்பெற்றிருக்க படம் வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு. குறிப்பாக வந்து அடுத்து போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன் படம் தான். அந்த படம் 3 தேசிய விருதுகளை வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ராயன் திரைப்படமே வந்து 1 தேசிய விருது, அதாவது டைரக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க. அந்த ரெண்டு படங்கள்லேருந்து பாடல்கள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா கார்த்திகா அவங்களுமே வந்து நம்ம கூட இருக்கிறதுனால அவங்க என்ன படிப்பை பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்ப இருக்கிற நிறைய பெண்களுக்கு வரைகிறது, கிராஃப்ட்ஸ், டிசைனிங்னு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அதையே எய்மாவும் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டிசைன், கிராஃப்ட்ஸ்னு இதுலலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு தான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜினா ஆடைகளை வெறும் வடிவமைப்பது மட்டும் இல்லை, அதை தவிர்த்து நல்ல தரமான துணிகளை தேர்வு செய்கிறது.
0: சரி, ஓகே, அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா. என்ன சரியா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்க்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் யாசின் பாமல்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா. ஓகேக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
3: மூணு எழுத்துல.
0: ஆனா மூணு எழுத்துல இருந்து இப்ப நாங்க நாலு எழுத்தா மாத்தியாச்சே. முதல் கேள்விதான்க்கா மூணு எழுத்து, அதுக்கப்புறம் நாலு எழுத்து
3: வைப்பேன்.
0: சரி, ஓகேக்கா, நீங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வைங்க. நாற்காலி. சரி, ஓகே, நாலு எழுத்து. அப்புறம் வந்து உலகம். உலகம்.
3: உலகம். உலகம். நாற்காலி. நாடகம்.
0: நாடகம். சரி, ஓகே. சூரியன். ஆனா சந்திரன் அஞ்சு எழுத்தாச்சே, நீங்க அவுட் ஆயிட்டீங்களே.
3: என்ன
0: பாடல் வேணும்?
3: என்ன
0: பாடல்கா வேணும்?
3: அதுல வந்து என்ன பாடுமா?
0: அடுத்தடுத்து நேயர்கள் கண்டிப்பா கால் பண்ணலாம். அதை தொடர்ந்து கார்த்திகா அவங்க சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: டிரெஸ் தயாரிக்கிற முறை, தையல் தொழில்நுட்பம், ஆடை உற்பத்தி மேலாண்மை, நவீன இயந்திரங்கள்ல பயன்படுத்துறதுலாம் இந்த படிப்புல கத்து கொடுப்பாங்க. இந்த படிப்பை அரசு கல்லூரிகளில் குறைந்த கட்டணத்தில் இல்லைனா சில திட்டங்கள் மூலமாக இலவசமாகவும் படிக்கலாம். பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புக்கு சில அரசு அப்புறம் அரசு உதவி பெற கல்லூரிகளில் சேரலாம். நிஃப்ட் அப்படின்ற ஒரு நுழைவு தேர்வு எழுதி பாஸ் ஆனோன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைன் இந்த மாதிரி படிப்புலலாம் சேரலாம். மாணவர்களுக்கு இதனால் உதவித்தொகையுமே கிடைக்கும். 12 எந்த குரூப்னாலும் எடுத்துருக்கலாம் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு. அதே மாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோலையும் போகலாம். அதில் கார்மெண்ட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டிப்ளமோ படிப்புகளில் சில இடங்கள் இருக்கு. இதுக்கான சான்றிதழும் கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. இந்த படிப்பை முடிச்ச அப்புறம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபேஷன் பிராண்ட்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல்னு நிறைய துறைகளில் வேலை வாய்ப்புகளுமே இருக்கு. சில பேர் சொந்தமாக பொட்டிக்கு இல்லைனா கார்மெண்ட் பிஸ்னஸையுமே தொடங்குவாங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் படிக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் படிக்கலாம். இந்த மாதிரி டிசைனிங்லலாம் நிறைய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம்.
0: சரி, ஓகே, படிப்பை பத்தி தெரிஞ்சாச்சு. வேற என்ன, நம்ம ஜான் குறை தம்பியும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு இல்லையா, அதனால அவங்களோட தகவல், அதாவது கடைசி தகவல்களை கேட்டலாம்.
1: ஓகே, அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் இருந்து அதாவது மேற்கு, அதாவது வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சைடு கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு 2.5 km தூரம் போனீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆறு பேர் தான் யமுனா. யமுனா தெரியுமா?
0: தெரியும்.
1: அந்த யமுனா இருக்குல்ல, அந்த யமுனாவோடைய அந்த முடிவில் தான் இந்த ஆக்ரா ஃபோர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போயே தெரிஞ்சிருக்கும் யமுனாவுடைய அந்த லென்த் என்ன அப்படின்னு, அதாவது 2.5 km அப்படிங்கிறது இந்த யமுனாவுடைய லென்த்து. அதுக்கப்புறம் அங்கே தான் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டும் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெட்டு ஒயிட்டு, ரெட்டு ஒயிட்டு, ரெட்டு ஒயிட்டு அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். இவங்க ரெட்டு தான் வேணும், இவங்க ஒயிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருக்கும்போது

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6 to 7 மணி பேசுறதுக்காக நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன தகவல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி பேச போறோம்.
1: ஏதாச்சும் ஒரு கதை இன்னைக்கு சொல்ல போறேன், நல்ல ஒரு நீதி கதை.
0: சரி, நல்ல ஒரு கதையா வந்து திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்றது வழக்கம் ஜாபீர் ஸ்டைல்ல. அந்த மாதிரி இன்னைக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது வார்த்தை விளையாட்டு பாகம் 3 அப்படின்னு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நேயர்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கலாம், 5 எழுத்தா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 4 எழுத்து தான், ஏன்னா 4 எழுத்துல நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கு, அதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக சூப்பராக கேம் விளையாடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கார்த்திகா அவங்க இன்னைக்கு என்ன ஒரு கேம் விளையாட்டு பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம எல்லாருக்குமே ஹாக்கி கேம் பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஹாக்கி ஸ்டிக்கையும் ஒரு சின்ன பந்தையும் வச்சு ரெண்டு டீமாக விளையாடுவாங்க. ஆனால் இதே ஹாக்கியை பனிக்கட்டியின் மேலே விளையாடுனா எப்படி இருக்கும், அதுதான் ஐஸ் ஹாக்கி. ஐஸ் ஹாக்கினா பனிக்கட்டி நிறைஞ்ச ஒரு கிரவுண்டில் ஸ்கேட்டிங் ஸ்லிப்பரை வச்சு போட்டுட்டு விளையாடுற ரொம்ப வேகமான விளையாட்டு தான். ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு கோல் கீப்பர் அப்புறம் 5 அவுட்ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. இந்த விளையாட்டில் பந்துக்கு பதிலாக பக்னு சொல்லப்படுற சின்ன பிளாக் கலரில் ரப்பர் தட்டை யூஸ் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் கால ஐஸ் ஸ்கேட்ஸை போட்டுக்கிட்டு பனி மேலே வேகமாக சறுக்கிக்கிட்டே ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு பக்கை ஆப்போனன்ட் கோல்குள்ளே அடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு போட்டி 3 காலமாக விளையாடுவாங்க.
0: சரி ஓகே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பாபு கரோட்டு கடை தங்கச்சி போட மீனாட்சி பேசுறேன். ஓகே,
1: நான் இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறேன் உங்களுக்கு தெரியுமா?
3: இன்னைக்கு ஒரு 3 எழுத்து 4 எழுத்து அந்த உள்ள பேர் விளையாடுறது
0: ஓகே. நான் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான எழுத்து வந்து எண்ணிக்கை எத்தனை தெரியுமா?
3: சிங்கம்.
0: சரி ஓகே, அடுத்த வார்த்தை நாங்க சொல்லுவோம். இதயம்.
3: தண்ணீர்.
0: தண்ணீர். சரி ஓகே. புலிகேசி.
3: ஆப்பிள்.
0: ஆப்பிள். ஓகே. மஞ்சள் நிறம்.
3: சிவப்பு நிறம்.
0: சிவப்பு நிறம். சரி ஓகே. புன்னகை.
3: சிரிப்பு.
0: சிரிப்பு. சரி ஓகே. அதிகாரி.
3: அதிகாரியா?
0: ஆமாண்ணா. வக்கீல். சரி ஓகே. முயற்சி.
3: முயற்சியா?
0: சரி ஓகே, நான் உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: என்றும் எனது தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் என்ற திரைக்காகத்தில் ஒரு அபிமான பாடல்.
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம மீரான் யூசுப் அண்ணாவால் வந்து இன்னும் ஒரு பதில் வந்து கடைசியில் யோசிச்சு சொல்ல முடியல. அடுத்தடுத்து நேயர்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் 5 எழுத்துக்கு. ஏன்னா வந்து லெவல் வந்து கூடிக்கிட்டே போகும், அதனால எழுத்துக்களோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகும். 5 எழுத்து வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்புறம் ஒரு கேமையுமே பாதியில் விட்டோம் இல்லையா, ஐஸ் ஹாக்கி, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒவ்வொரு காலமும் 20 நிமிடம்னு மொத்தம் 60 நிமிடங்கள் நடக்கும். அதிக ஹோல் அடிக்கிற டீமே வின் பண்ணுவாங்க. கனடா, அமெரிக்கா, ரஷ்யா, ஸ்வீடன், பின்லாந்து, இந்த நாடுகளில் ஐஸ் ஹாக்கி ரொம்பவுமே பிரபலமான ஒரு விளையாட்டு. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் இது முக்கியமான ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க. இந்த விளையாட்டில் உடல் மோதல்கள் அதிகமாக இருக்கிறனால பிளேயர்ஸ்க்கு ஹெல்மெட்டு, கேண்ட் கிளவுஸு, அப்புறம் உடலை பாதுகாக்கிற கவசங்கள்லாம் அணிந்து தான் விளையாடுவாங்க. நம்மளாம் மோஸ்ட்லி இந்த கேம்ஸ் பற்றிலாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு தெரியாத கேம்ஸுமே நிறைய இருக்குது. இந்த கேம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலுமே வெளிநாடுகள்லாம் நிறைய பேர் விரும்பி விளையாடுற ஒரு விளையாட்டாகவே இருக்குது.
0: சரி, ஐஸ் ஹாக்கி எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு சிலருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. அதையுமே இப்போ நான் வந்து நம்மளோட நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததான் நேயர் கேட்ட பாடல், அதாவது மாஸ்டர் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஜாபீரோட கதையுமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
6: ஜாபீர்.
5: ஓகே, அடுத்துதான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் சிஸ்டர்.
5: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கக்கா?
7: என் பேர் அல் சஃப்ரா, முஸ்லிம் பேரு பாமே.
5: ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படின்னு தெரியுமா?
7: குடும்பம்.
5: சரி, உழைப்பாளி.
7: பறவைகள்.
5: பறவைகள் கரெக்டா இருக்கு. உற்சாகம்.
7: தமிழகம்.
5: தமிழகம், ஓகே. கடிகாரம்.
7: விளையாட்டு.
5: விளையாட்டு, சரி, ஓகே. மங்களம்.
7: மின்சாரம்.
5: மின்சாரம், சரி, ஓகே. மயில்கள்.
7: மீன் கொத்தி.
5: மீன் கொத்தி, சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம்? அரண்மனை.
7: அரண்மனை. முஸ்பிரா.
5: என்னக்கா?
7: முஸ்பிரையமாக பேரு.
5: ஓகேக்கா.

0: ஓகே அக்கா, அப்படி முஸ்பிரான்னு பார்த்தாலுமே அது நாலு தான் அக்கா வருது. மூ இஸ் பீரா நாலு தான் வருது. அவுட்டு. நீங்க
1: நாலு எழுத்து தானக்கா வருது?
2: அப்படியா?
1: சரி ஓகே, அஞ்சு எழுத்துல நாலு எழுத்து தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராக சொன்னீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுங்கம்மா.
1: ஓகேக்கா ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல பாடலாக உங்களுக்காக கொடுத்துட்றோம். ரொம்ப நன்றிக்கா.
2: தேங்க்ஸ்மா.
1: ஓகே, அல்சஃப்ராக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட ஜாயின் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. இது மாதிரி நேயர்கள் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: உழைப்பே உயர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நல்ல ஒரு செல்வ சுகத்தோட ஒரு ஆள் இருக்காரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தோட்டங்களும் வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க என்னென்னா அப்போ தான் வீட்டில் வந்து இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்னு அப்படி அப்படின்னா இறந்துருவார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். நீங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். அப்புறமா அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அப்புறமா என்னாங்க அப்படின்னா அந்த ஒரு முடியாத அதாவது அந்த ஒரு செல்வந்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் இருந்துச்சான். அதாவது ஆண் குழந்தைகள் தான் ரெண்டுமே. இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரில் முதல் இருக்கிற பையன் வந்து முத பிறந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருப்பானா, இரண்டாவது இருக்கிற பையன் வந்து ரொம்ப நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் அப்புறமா ரொம்ப அறிவாற்றல் நிறைஞ்சவனாகவும் இருப்பானாங்க்கா. அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா ரெண்டு பேரையும் தனியாக கூப்பிட்டு சொன்னாங்களாம், என்ன அப்படின்னா நான் நம்மளோட தோட்டம் இருக்குல்ல அந்த ஒரு தோட்டம் இருக்குது, அதுதான் நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையான புதையல் இருக்குது. அந்த ரெண்டு வகையான புதையல்களையும் ரெண்டு பேரில் யார் ஒருத்தவங்க எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புதையல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இன்னொன்று சொல்கிறாப்புல, இதில் தப்பான வழி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்னோடைய என்ன ஒன்று அப்படின்னா, முதல்ல இருக்கிற அந்த சோம்பேறி பையன் சொன்னேன் இல்லைக்கா, அவர் வந்து என்னென்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆவலாக இருந்தார் அந்த புதையல் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அந்த ரெண்டு புதையலுமே நல்லா வந்து புயல் கிடைக்கணும் அப்படின்றனால அவர் சொன்ன அந்த ஒரு இடத்துல போய் என்னோனாங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக கடந்த ஒரு வாரமாக அவர் என்ன அப்படின்னா தோண்டி தோண்டி பார்த்தாராம். கடைசியில் அவருக்கு புதையலே கிடைக்கலையா. இதுக்கப்புறம் ரெண்டாவது மகன் என்ன ஒன்று இருப்பாது அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அவரும் தோண்டி பார்த்துருப்பாரா இல்லை வேறு ஏதாவது மூளை யூஸ் பண்ணியிருப்பாரான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம்.
3: குழந்தைங்களுக்கு படிக்கிற உரிமை மட்டும் இல்லை, அதை தாண்டி விளையாடவும் ஓய்வெடுக்கவுமே உரிமை இருக்குது. ஐக்கிய நாடுகள் குழந்தைங்கள் ஒப்பந்தத்தில் இதை ரைட் டு பிளே அண்ட் லெய்ஷர்னு குழந்தைங்களோட முக்கியமான உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் ஒவ்வொரு குழந்தையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளரணும் அப்படின்னு தான். விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, மனநலத்தை வலுப்படுத்துறது, தன்னம்பிக்கையை வளர்க்கறதுன்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது அதை ஷேர் பண்ணுறது, மற்றவங்களை மதிக்கிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிறதுன்னு நிறைய நல்ல பண்புல குழந்தைங்க இயல்பாகவே கற்றுப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு, டியூஷன், மொபைல் டிவின்னு குழந்தைங்களோட நேரம் ஃபுல்லாக இதுலேயே முடிஞ்சிடுது. ஆனால் டெய்லியும் கொஞ்சம் நேரம் வெளியில் ஓடி விளையாடுறது, அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் ஈடுபடுறது தான் அவங்களோட முழுமையான வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. குழந்தைங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க சுதந்திரமாக விளையாடுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். குழந்தைங்களோட குழந்தை பருவம் நம்ம திரும்ப நினைச்சாலும் அது வந்துட்டு திரும்பி வராது. அதனால அவங்களோட சிரிப்பையும் விளையாட்டையும் கனவுகளையும் மதிப்போம். அவங்களோட ரைட் டு பிளே அண்ட் லெய்ஷர்ன்ற உரிமையை பாதுகாப்போம்.
1: ஓகே, ஒரு நல்ல ஒரு தகவல், குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே படிப்பு அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அதை தவிர விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. அதை விட முக்கியம் ஓய்வு, உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா. அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆகலையா? லாக்டவுன் முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேயர்களுக்கான அடுத்த எண்ணிக்கை 6. அதாவது அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, 6 எழுத்து இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து சொல்ல போகிறீங்க. நேயர்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா. அப்புறமா அவர் கொஞ்ச நாளாக தெரியும், அவருக்கு என்ன ஒன்றாச்சு அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனத்தினால அவருக்கு வந்து அதாவது இதுக்குள்ளதான் இந்த ஒரு பரிசு இருக்கு, அதாவது அந்த ஒரு புதையல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா முதல் புதையல் வந்து என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, இரண்டாவது புதையலும் அப்படின்றது எனக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னா. அப்படியா? அப்போதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா, இதை நீ என்ன ஒன்று, இது வந்து நீ விற்று இதில் வர லாபத்தெல்லாம் எடுத்து நீ போய் உங்கள் அப்பாட்ட போய் காமி, அப்போ தெரியும் உனக்கு அவங்க கொடுத்த என்ன புதையல் என்ன அப்படின்றது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. இவருமே அப்போதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாராம், அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, கதையோட முடிவில் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
3: பெற்றோர்களோட சூழ்நிலையினால, அதாவது வேலைக்கு போகிறனால, வேற ஏதாவது வேலைகள் இருக்கிறனால குழந்தைங்களை ஸ்கூல் முடிஞ்சு வரவும் அடுத்து டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா குழந்தைங்க பெற்றோர்கிட்ட படிக்க மாட்டாங்க, இல்லைனா பெற்றோர்கள் வேலைக்கு போகிறனாலையும் டியூஷனுக்கு அனுப்புவாங்க. ஆனால் டியூஷனுக்கு அனுப்புனா மட்டும் நல்லா படிப்பாங்களான்னு கேட்டால், ஒரு சிலர் படிப்பாங்க, இன்னும் சிலர் நிறைய பேர் இருக்கனால கதை பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டுமே இருப்பாங்க. டியூஷன்னா அது ஒரு உதவிகரம் மாதிரி தான், அங்கே போயும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம டியூஷன் போகிறதோட முழு பயனுமே கிடைக்கும். டியூஷனுக்கு அனுப்புறனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஸ்கூலில் புரியாத லெசன்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க, வீட்லையும் படிக்க ஒரு ஒழுங்கான பழக்கம் உருவாகும், எக்ஸாம் டைம்லையுமே ஈஸியாக இருக்கும். ஆனால் டியூஷனுக்கு போகிற எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க, அதனால டியூஷனுக்கு அனுப்பிட்டோம் நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்னு பெற்றோர்கள் நினைக்காம டெய்லியுமே கொஞ்ச நேரம், இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட, ஏதாவது புரியலையா அப்படின்னு அவங்களோட பேசணும். நம்மளோட அந்த சின்ன உரையாடல் கூட அவங்களோட கற்றலை இன்னுமே சிறப்பாக்குது. டியூஷன் ஒரு குழந்தையோட வெற்றியை மட்டும் தீர்மானம் பண்ணாது, அவங்களோட ஆர்வம், முயற்சி, ஆசிரியர்களோட வழிகாட்டுதல், பெற்றோரோட ஊக்கம்னு இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. குழந்தைங்க டியூஷனுக்கு போகிறது முக்கியம்னா அவங்களோட மனநிலையும் கற்றுக்கிறதுல உள்ள ஆர்வமும் ரொம்பவே முக்கியம். அன்பான அந்த ஊக்கமும் சரியான வழிகாட்டுதலுமே கற்றுக்கிறது குழந்தைங்களுக்கு சுமை இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு பயணமாக மாறும்.
1: சரி, ஓகே, அப்படி ஒரு பயணமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது நிறைய வந்து செலவாகுமே டியூஷனுக்கு சேர்த்து விட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். அதனால சுற்றி, அதாவது நம்ம பாமன் தங்கச்சி மடம் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுற ஒரு விதமாக தான் கடல் ஓசை எஃப்எம் 90.4 குழந்தைகளுக்கான டியூஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் 5-6 வரைய தான், ஒரு 4:30 வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும், அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ இங்கே வரதுனால வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சி, அதாவது கணினி பயிற்சி வந்து கொடுப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம். அதை தவிர, அதாவது வெறும் படிப்பு மட்டும் தாண்டி நிறைய விஷயங்கள் கலை தொடர்பாக, அதாவது சின்ன சின்ன கிராஃப்ட் செய்கிறதுலேருந்து அவங்களோட முன்னேற்றத்திற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 செஞ்சிட்ருக்கோம். அப்படி உங்களோட குழந்தைங்களும் அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு குழந்தைய வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி விடலாம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 டியூஷனுக்கு. அடுத்ததா வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, வார்த்தை விளையாட்டு பாகம் 3. அதுல 6 எழுத்து அப்படின்னு கஷ்டமான எழுத்து தான் கொடுத்துருக்கோம். ஆனாலும் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அது மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காகவும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் பா.
1: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
3: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கேன்?
1: ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: கேம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு தான், ஒரு வித்தியாசமான விளையாட்டா விளையாண்டு இருக்கோம். உங்களுக்கான இது என்ன அப்படின்னா, ஆறு எழுத்து
3: சொல்லுங்க.
1: ஆறு எழுத்து தமிழ் வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லும் போது நாங்க அடுத்த வார்த்தையை சொல்லுவோம்.
3: என்னப்பா இன்னொரு சொல்லுப்போ?
1: ஆறு எழுத்து இருக்கிற மாதிரி தமிழ் வார்த்தைனா.
3: இப்போ நீங்க முடிக்கிற எழுத்துல நான் ஒண்ணு சொல்லணும் அப்படித்தானே?
1: இல்ல நான் அப்படி இல்ல, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த மாதிரி
3: சொல்லுப்பா.
1: ஓகேண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா?
3: உங்க வாய்ஸ் எனக்கு அப்படியே விட்டு விட்டு வருது. நான் கேக்குது, பேசு கேக்குதாப்பா?
1: கேக்குதுண்ணா.
3: இப்பதான் எனக்கும் கேக்குது. சொல்லுங்க, நீங்க ஒரு வேர்டு சொல்லுங்க.
1: சரி, மருத்துவம்.
3: என்னப்பா?
1: மருத்துவம். சொல்லுங்கண்ணா.
3: என்னப்பா?
1: மருத்துவம்.
3: பல்துவமா? மாலை ஆரம்பிக்கணும். மருத்துவம்.
1: அண்ணா அப்படி இல்லனா நீங்க வந்து ஆறு எழுத்துல இருக்கிற தமிழ் வார்த்தை சொல்லணும்.
3: ஓ, ஆறு எழுத்துலயா? ஓகே. மல்யுத்தம்.
1: மல்யுத்தம். சரி, ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லலாம்? நண்பர்கள்.
3: நண்பர்கள். தோட்டங்கள்.
1: தோட்டங்கள். தோட்டங்கள் கரெக்ட்டானா? கரெக்ட் தான். சரி, ஓகே. பூந்தோட்டம். கரெக்ட்டா?
3: ஆ கரெக்ட், பூந்தோட்டம். மாடி தோட்டம்.
1: மாடி தோட்டம். சரி, ஓகே. ஆனா வந்து மாடி தோட்டம் ஏழு வரும். ஏழு வந்துருதேனா?
3: இத்து போட வேணா, இத்து போட்டு எழுதலாம், போடாமே எழுதலாம்.
1: இல்லனா
2: இல்ல, இத்து போட்டு தான்
1: எழுதணும்.
3: அப்படிதானா?
1: இல்ல, சில பேர் போடாமே எழுதுறாங்க, அதனாலதான் சொன்னேன். என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து வாமனன் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஏதோ செய்கிறாய், என்ன ஏதோ செய்கிறாய்னு ரொம்ப அற்புதமா இருக்கும்பா அந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எல்லாம்.
1: ஏதோ செய்கிறாய், வாமனன் படமானா?
3: ஆமாப்பா, கரெக்ட், வாமனன் படம்.
1: சரி, ஓகேண்ணா. ஓகே, கண்டிப்பா கொடுக்க முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றிண்ணா.
3: தேங்க்யூப்பா, அந்த சூப்பரா மீட்டம். பை பை.
1: ஓகேண்ணா. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து கடைசியாக வந்து கேமை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து நிறைய வந்து வார்த்தைகள் வந்து நமக்காக சொன்னாங்க. இது இது மாதிரி ஒரு கேம் இன்னொரு நாள் கண்டிப்பாக விளையாடுவோம், அதில் எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
2: ஓகே,
1: கதையோட முடிவு என்ன?
2: ஓகே, தெரியும். சொல்லிடவா? அப்புறமா அந்த விளைச்சல் எல்லா இதையும் விற்றுட்டு அந்த காசை போய் அவங்க அப்பாட காமிக்கும் போது அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராங்கக்கா. ஏன் சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, அப்போ தான் இந்த பையன் சொன்னான்னா, அப்பா நீங்கள் எதை புதையல் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் வந்து புதையல் நீங்கள் வந்து ஒன்றுமே புதைச்செல்லாம் வைக்கலை, ஆனால் இதில் விளையிற எல்லாத்தையும் விற்று அதில் வருதே அந்த காசு, அதை தான் நீங்கள் புதையல் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிட்டு, அந்த முத மாவன் இருக்க அப்படிலாம் சுறுசுறுப்பு இல்லாத பையன், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வியாதி வந்து ரொம்ப வந்து அப்பா மாதிரியே படுக்க, அதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாராங்க. அப்புறமா இவருக்குமே அந்த புதையல் கிடச்சிருச்சான். இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, முயற்சி அதாவது வெற்றி என்பது குறுக்கோளில் போய் நம்ம தேடக்கூடாது, அதாவது அதுக்குன்னு ஒரு தனியான பாதை இருக்கும், அந்த பாதையை மட்டும் யூஸ் பண்ணா போதும் நமக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு முயற்சி வந்து வெற்றி அடையலாம்.
1: ஓகே, முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு சரியான பாதை ரொம்ப அவசியம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றோட வேகம் 10 கிலோமீட்டர்ல இருந்து 21 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில இருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்ல. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நேயர்கள்ட்ட இருந்து விடை பெறுறது நானித்தி எஸ்ரீ மற்றும்
2: ஜாபியர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடலாசேபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். கடலுக்கு போகும்பொழுது நம்மளுடைய விசைப்படகுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வலை, ஒரு மடி அப்படின்னா, வடக்கு பகுதிகளில் இறால் மடிக்கு போவாங்க, தெற்கு பகுதிகளில் மீன் மடிக்கு போவாங்க. இறால் அப்படின்னு சொன்ன உடனேயே மன்னார் வளைகுடா இறாலா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். உண்மையாவே மன்னார் வளைகுடா இறாலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு சந்தைகள்ல இருக்குது, வெளிநாடுகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா ஜப்பான் மக்கள் விரும்பி வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு தனி மதிப்பும் தனி விலையும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன்னார் வளைகுடால என்னென்ன மாதிரியான இறால்கள் இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி இப்ப கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இப்ப தேனியில இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்க, மதுரையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னார் வளைகுடா இறால் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட மன்னார் வளைகுடா இறால் அப்படின்றத எப்படி தனியா நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு ஏதாவது அடையாளங்கள்லாம் இருக்குதா அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பா நான் செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடிகள் அப்படியே அதுல உள்ள சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே, சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் அருள்தாஸ்,
5: வாங்கன் பிரான்ஸ் நேரில் முத தெருவில் இருக்கிறோம்.
6: மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லும் போது நிறைய கடல் வாழ் உணவுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கடல் உணவு வந்து ஒரு ஃபேமஸானது கூட, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது, நிறைய இதர பொருட்களுக்கு பயன்படுது. மன்னார் வளைகுடாவில் கிடைக்கிற இறால்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பகுதியில் இறால்கள் என்னென்ன இறால்கள்லாம் வரும்?
5: நம்மளோட பகுதிகளில் வந்து இறால் நிறையா இருக்குது. ஆனாலும் ஓப்பிரால் இருக்குது, வெள்ளரால் இருக்குது, சிங்கிரால் இருக்குது, கலந்தரால் இருக்குது, பூனி சொல்லுவாங்க. இறால் வகையிலே வந்து ஒரு 7 வகையான இறால் வகை இருக்குது. சிங்கிரால் இருக்குது. ஆனால் இருந்தபோது எல்லா ஊர்களையும் உள்ளதுலேருந்து கம்மி தான் இறால். ஆனால் நம்ம ஊரில் இறால் இருக்குது. அந்த இருக்கிற இடத்துக்கு போனால் நாங்கள் ஸ்பாட்டை கடந்து போகும்போது தான் அந்த அதிகமாக இறால் வரும். ஆனால் இருந்தபோதும் நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கிற இறால், மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எந்த ஊர் நீங்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே போனாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி எடுத்து கொண்டு போகிறாங்களே அங்கேனாலும் சரி, நம்ம இறால் வந்து எத்தனை நாள் ஐஸுக்குள்ளே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குமா? அதே போ இதில் வந்து நீங்கள் எந்த பகுதியில் உள்ள நம்ம இதில் உள்ள நம்ம நாட்டுக்குள்ளேயே எந்த பகுதியில் போனாலும் அந்த ராகு வந்து ஒரு அளவான டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம மன்னார் வளைகுடாவில் இருக்கிற ராகு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? அதுவும் போக வந்து அங்கே பேக்கிங்கி பிரிக்க போகும்போதே இது இந்த ஊர் ராலு, ராமேஸ்வரர் ராலு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு அருமையான பெயர் பெற்ற ஊர் தான் நம்ம ஊர். இருந்தாலும் இறாலு வந்து நம்ம மாநிலத்தில் எந்த பகுதியில் எவ்வளோ இறால் அவங்க எடுத்துகிட்டு போனாலும் இந்த ராமேஸ்வரத்து பகுதி மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே பேர் சொல்லி மன்னார் வளைகுடா இறால்லாம் வந்து நிறைய ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனுடைய டேஸ்ட்டு தன்மையினால்
6: இப்போ சமவெளி பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு மன்னார் வளைகுடா இறால்னா இதுதான், இதை நீங்கள் பார்த்து இந்தந்த விஷயங்களை கவனித்து தான் ஒரு மன்னார் வளைகுடா இறாலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க சொல்லுவீங்க?
5: மன்னார் வளைகுடா இறால்லாம் நாங்கள் பார்த்துலாம் சொல்ல மாட்டோம். நம்ம இறால் வந்து எந்த மாநிலிருந்து இப்போ பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படி இறால்கை வருதுல, இந்த இறால்கை வரும்போது அந்த ராலையும் நம்ம ராலையும் தட்டின உடனே தனியாக தெரியும். அதனால தான் அந்த மன்னார் வளைகுடா இறாலுக்கு வந்து அந்த பேர் வந்துடும். அந்த பேர்னால தான் சாப்பிட்டு பார்த்தாலே இந்த இறால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? அதனால தான் எல்லா ஊர் விற்றாலும் நம்ம இறாலை வந்து அவங்க தேடி வந்து வாங்குறது. இப்போ வந்து நம்ம இறாலோட இன்னும் குறைவான இறால்களை எடுப்பாங்க. இந்த மீன் இந்த இறால் வளர்க்குறது இப்படி இந்த இது ஆத்து இறால் இப்படி இறால்களை வந்து சேர்த்து பேக்கு பண்ணி போகும்போது வளர்ப்புறாள்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். தெற்க உள்ள இறால் வந்து நம்ம இறால் மாதிரி இருந்தாலும் அந்த பேக்கிங்கு போய் அங்கே தட்ட போகும்போது வந்து தனியாக தெரியும். இதுதான் அதில் உள்ள ஒரு தனிமை. இதனால தான் நம்ம மன்னார் வளைகுடா இறால்னு யாருனாலும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க.
6: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
5: ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் பேசிட்டு.
6: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: பரிசம் போட்டதாலே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் பாமலந்து பேசுறேன். என் பேர் ரவீந்திரன்.
3: நம்மளோட மன்னார் வளைகுடா ஆளு அப்படின்னு சொன்னாலே நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒண்ணு தான் மன்னார் வளைகுடா ஆள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெளிநாடுகள்லயும் கூட செயலாகுது. நம்மளோட பகுதியில என்னென்ன வகையான ஆள்கள் கிடைக்கும்?
4: மன்னார்கடை இறால்னா இது நம்ம மன்னார்கடை இறால் தான். நம்ம மக்கள் நம்ம இறால் பிடிக்காங்க. அது வந்து இந்த மன்னார்கடை இறால்னு வந்து இறால் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும். மக்கள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு குழா ரெண்டு குழா வாங்குறவங்க மறுநாள் வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்கு, அப்போ கூட நாலு குழா தாங்க. அந்த சோப்பு இறாலே வரி இறால் அது நல்லா இருக்கும். இறால் ஒன்று ரெண்டு வெள்ளை இறால் வரும், கரும்பு இறால் ஒன்று ஒன்று வரும். இதெல்லாம் ஆனால் வெள்ளை இறால் கரும்பு இறால் தான் ஒன்று ரெண்டு தான் வரும். இந்த வரி இறால் சோப்பு இறால் தான் நம்மளுக்கு மன்னார்களோட அதிகமான இறால் வர்றது. 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ வர்றது கூட அந்த வரி இறால் வெள்ளை சோப்பு இறால் தான். இது வெள்ளை இறால்லாம் அது வந்து எப்பமாவது ஒரு நேரம் ஒன்று ரெண்டு கரும்பு இறால் ஒன்று ரெண்டு. மன்னார்களோட நம்மளுக்கு வந்து வரி இறால் சோப்பு இறால் அதிகமான இறால் வர்றது இங்கே தான், நம்ம பாமன் நம்ம ராமேஸ்வரம். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், இது வளப்புறால மாதிரிலாம் இருக்குல்ல, இது நம்ம வந்து கடலில் மன்னாரோட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி 4 கிலோ திங்கிறோம், நாளைக்கு 5 கிலோ வாங்கி திம்பா. அப்படித்தான் இந்த இறால்கள்லாம் இறால் டேஸ்ட்டை பார்த்து தான் வாங்குறது.
3: இப்போ மன்னார் வளைகுடா இறால் வந்து நம்ம தனித்து கண்டுபிடிக்கணும், மற்ற இறால்களை தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரு தெரியாதவங்க ஏதோ ஒரு சமவெளி பகுதியில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, இல்லை தேனியில் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து எப்படி மன்னார் வளைகுடா இறால் கண்டுபிடிக்கணும்?
4: அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இறால் வந்து சோப்பு இறால் வரி வரியாக இருக்கும். என்ன அந்த சோப்பு இறால் வரி வரியாக இருக்கும், நல்லா பர்சாக இருக்கும். 50 கவுண்டு, 60 கவுண்டு நிற்கும் ஒரு கிலோவுக்கு, 40 கவுண்டு நிற்கும் அந்த இறாலில், 80 கவுண்டு, 100 கிலோ, 100 கவுண்டு நிற்கும் ஒரு கிலோவுக்கு. அது பூரா மன்னார் வளைகுடா இறால் தான் இறால். சோப்பு இறால் தான் வரி வரியாக தான் இருக்கும் அந்த இறால். அதில் எந்த ஒரு மாற்றமும் தான் கிடையாது. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, மன்னார் வளைகுடா இறால் இது, சுத்தமான மன்னார் இறால் வருது, நம்மளுக்கு இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். மற்ற வெள்ளையாக இருக்கிற இறால்லாம் அது அங்கே உள்ள கிடையாது, அது வந்து வளப்பு இறால். இந்த வரிடால் சோப்புரா வரிடால் இருக்குல்ல, அது ஒரிஜினல் மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால்.
3: இப்போ வெள்ளை இறால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல, வெள்ளை இறால் வந்து நம்மளுக்கு சீசனுக்கு கிடைக்கிற ஒரு இறாலா, இல்லைனா வந்து எப்பயுமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு இறால்?
4: அது வந்து எப்பமா அதிகமாக பெருக்கமாக வராது. ஒரு இப்போ ஒரு அதில் வந்து நான் 20 கிலோ, 30 கிலோ ஏறினா அதில் ஒரு 10-20 10 கிலோ, நான் 2 கிலோ 3 கிலோ அந்த வெள்ளை இறால் ஒன்று ஒன்று கிடக்கும், அது சாசி வராது. சோப்பு இறால் வரிடால் இருக்கா, இது இயற்கையாக உள்ளது இறால். ஆமாம், இவன் 100 கிலோ ஏறினா அதில் 10 இறால் கிடக்கும் அந்த வெள்ளை இறால் வந்து. அந்த வெள்ளை இறால்லே இந்த கல் இறால் ஒன்று வரும், இந்த வெள்ளை இறால்லே கல் ஒரு இறால் வரும். இந்த நம்ம வரி இறால் கூட சேர்ந்து அது மெதுவாக இருக்கும். அது இந்த வெள்ளை இறால்லே கல் இறால் ஒன்று இருக்குது. ஆமாம், அதை திங்க முடியாது. ஆமாம், அதே மாதிரி கரும்பு இறால் வரும், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏகாசமயம் தான் அந்த வெள்ளை இறால்கள்லாம் வரும். 10-8 ஒரு பாட்டுக்கு 20 கிலோ 30 கிலோ ஏறுச்சுன்னா, இப்போ 60 நாள் சென்று போகிறாங்கன்னா, இப்போ ஒரு பாட்டுக்கு 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ ஏறுனா 4-5 கிடக்கும். இந்த இழுவை இல்லாதனால இனிமேல் இழுக்க இனிமேல் லாஞ்சி அடிக்கடி அந்த 60 நாள் முடிஞ்சு கடலுக்கு போக போக போக போக இனிமேல் அந்த வெள்ளை இறால் ஒன்று 4-5 வர்றது, இந்த மழை பெஞ்சு தண்ணி வர்றதில் அது வரும். நீங்கள் ஆற்றுல வர்றதில் அதே மாதிரி வரும். அது இனிமேல் இழுவை கூட கூட என்ன செய்யும், அது அப்படியே மாறி இந்த இறால் தான் நம்மளுக்கு நீடிச்சு கொடுக்கும். மன்னார் வளைகுடாலும் வரி இறால் சோப்பு வரி இறால் தான் அது நம்மளுக்கு நீடிச்சு கொடுக்கும். அது எவ்வளோ காலமும் போனாலும் சரி தான், கடலில் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொன்னால் கடலில் ஒன்றும் இல்லைனா நம்மளுக்கு 15 கிலோ 20 கிலோ குறையே இருக்கு. மன்னார் வளைகுடா இறால் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறணும், இறாலை வச்சு தான் அதை நம்ம கண்டுக்கிறணும். அது அதாவே சொல்லி காட்டும், மன்னார் வளைகுடா இறால் நல்லா வரி வரியாக இருக்கும், இறாலை பார்க்கவும் ரொம்ப தெளிவாக இருக்கும்.
3: ரொம்ப நன்றி ஐயா.
4: வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.
3: மன்னார் வளைகுடா ஆள்களை எப்படி தனியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மாதிரியான மன்னார் வளைகுடா ஆள்கள்லாம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200101004007 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
2: கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ராள்களுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல முட்டை, அப்புறமா லார்வா, அப்புறமா போஸ்ட் லார்வா, அதுக்கப்புறமா தான் அடல்ட், அதாவது வயது வந்த ராள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராள் எத்தனை வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனால் இப்போ இருக்கிற ராள்கள்லாம் அவ்வளோ நாட்கள் உயிர் வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், ராள்கள் பிடிக்கிற தொழில் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால. ராள், கூனி, ரெண்டு பேரையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூனி அப்படின்றது முழுவதுமாக வளர்ச்சி அடையாத ராள்களை தான் கூனி அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே இந்த முழுவதுமாக வளர்ச்சி அடையாத ராள்களை கூனி இல்லைன்னா வேறு ஏதாவது பேர்களை வச்சு தான் சொல்லுவாங்களாம். மன்னார் வளைகுடாவில் என்னென்ன ராள்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு ராள், கல் ராள், டைகர் ராள், வெள்ளை ராள், இந்த மாதிரியான ராள்கள்லாம் இருக்குது. இதில் கல் ராள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ராள். என்ன காரணம்னா, இது பாறைகள், பவளப்பாறைகள்லாம் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ராள்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பவள ராள்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவள ராள்கள் வந்து மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை ராள்கள், இந்த வெள்ளை ராள்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ராள்கள் தான். இந்த வெள்ளை ராள்கள் எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்று முகத்வார பகுதிகளில் தான். இந்த ஆற்று முகத்வார பகுதிகளில் அந்த நல்ல தண்ணீர் படும் இல்லையா, அந்த இடங்களில் தான் இந்த வெள்ளை ராள்கள் அதிகமாக இருக்கும். அப்போனா இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வெள்ளை ராள்களுடைய வரத்து சீசன், அதாவது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு வளர்ப்பு ராளையும் மன்னார் வளைகுடா ராளையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த உலகத்துல பலவிதமான தொழில்கள் இருக்குது. அந்தந்த தொழில்களை செய்யறவங்களுக்கு அந்தந்த தொழில்கள் தான் வாழ்வாதாரம். ஆனா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாழ்க்கை கிடையாதுங்க. இல்லைன்னா பொது இடத்துலயோ முகம் சுளிக்காம நிக்கணும், இல்ல நிக்கும் பொழுது சுவாசிக்கிற காற்று நறுமணமா வரணும் அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல என்ன இருக்கக்கூடாது? கழிவுகள் இருக்கக்கூடாது, குப்பைகள் இருக்கக்கூடாது. அப்படி நமக்கு இருக்கும் பொழுது நமக்காக ஒரு சேவையை செய்யறவங்க தான் தூய்மை பணியாளர்கள். நம்மளுடைய குப்பைகளையும் நம்மளுடைய கழிவுகளையும் அகற்றும் பணியே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற விதமா தேவையற்ற கழிவுகளை குப்பைகளை போடாம இருக்கிறதும் அவங்களுக்கு நம்ம செய்யற உதவியா இருக்கும். கடல்லையும் கூட ஒரு தூய்மையாளர் இருக்காருங்க. இவருக்கு கடல் சுத்தமா இல்ல அசுத்தமா இருக்குன்னா புரியவே புரியாதான். அது யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் வந்து ரால். இந்த ரால்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆழ்கடல்ல இறந்து போன உயிரினங்கள் இருக்காங்கல்ல, இது எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற துகள்கள் இருக்குதுல்ல, இந்த துகள்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ரால்கள். இதுக்கு கடல் தூய்மையாளர் அப்படின்னு இன்னொரு அடைமொழி பேரும் இருக்குது. ரால்கள் தங்களுடைய முட்டைகளை ஆழ்கடல்ல தான் இடும். ஆனாலும் கூட குஞ்சுகள் என்னமோ வர்றது கரையை நோக்கி தான். கரையோரங்கள்லையும் சதுப்பு நில காடுகள்லையும் நம்மளால கண்டிப்பா நிறைய ரால் குஞ்சுகளை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பெருசானதும் கண்டிப்பா ஆழ்கடல்களுக்கு மறுபடியும் போயிடுவாங்க. சரி, மன்னார் வளைகுடால என்னென்ன ரால்கள்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் நான் சொல்ல போறேன் இந்த நிகழ்ச்சி மூலமா. தொடர்ந்து கேளுங்கள், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். 1970 வருஷங்கள்ல இருந்துதான் வளர்ப்பு ஆள்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் அப்புறமா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகள் தான் இதுக்கு காரணம். இங்கே இருக்கிற நுகர்வு விகிதம் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால ஆண்டுக்கு ஆண்டு வளர்ப்பு ஆள்கள் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வளர்ப்பு ஆள்களை அவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொழில்களில் இந்த பண்ணை ஆள்களும் ஒன்றா இருக்குது. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா அப்புறமா தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களும் கொஞ்சம் அதிகமாக ஆள்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதில் ஆந்திர பிரதேசத்துக்கு முதல் இடமும் தமிழ்நாட்டுக்கு இரண்டாவது இடமும் இருக்குது. ஆந்திர பிரதேசம் தான் அதிகமான ஆள்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா, ஜப்பான், ஃப்ரான்ஸ், நேபாள், கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுது இந்த ஆள்கள். நம்மளுடைய மன்னார் வளைகுடாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆள்கள் இரண்டு தான். ஒன்று வந்து வெள்ளை இறால், இன்னொன்று டைகர் இறால். இந்த டைகர் இறால்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதோடைய முதுகில் சிவப்பு நிறத்தில் கோடுகள் இருக்கும். இதே நீங்கள் வளர்ப்பு இறால்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து கருப்பு நிறத்தில் கோடுகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி வெள்ளை இறால்கள் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்குமா, அதுதான் அதோடைய ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. தடை காலங்களில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த வளர்ப்பு ஆள்களாக தான் இருக்கும். வளர்ப்பு ஆள்கள் ஒரே சைஸில் இருக்கும், அதை வச்சும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இல்லை நான் வாங்கி சமைச்சிட்டேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, வளர்ப்பு ஆள் வாங்கி நீங்கள் சமைச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதை வச்சும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஆள்களில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: அருமையான பாடல்களோட இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசையம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். வருடா வருடம் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இல்லையா, அதாவது CMFRI, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரால் குஞ்சுகளையும் நண்டு குஞ்சுகளையும் கடல்கள்ல விடுவாங்க மீன்பிடி தடை காலத்தப்போ. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரால்கள் முழுசா வளர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 45-60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கடல்ல ராள்களுடைய இருப்பு இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி நம்மளுக்கு ராள்களுடைய எண்ணிக்கை குறையாம இருக்கும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ராள்களை வந்து விடுவாங்க. இது வருடா வருடமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எங்க போய் விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரையோரங்கள்ல தாளை, அதாவது கடல் பாசிகள், கடல் புற்கள் அதிகமா இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல தான் இதை வந்து விடுவாங்க. சரி, ராள்களை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது? நிறைய புரதம் இந்த ராள்கள்ல இருக்குது, அதே போல விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகளும் இருக்குது. புரதம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து அப்படின்றத நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய தசைகளை கட்டமைக்கிறது இந்த புரத சத்து தான். அதே போல ரால்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, அயோடின், துத்தநாகம், பாஸ்பரஸ், செலினியம் இந்த மாதிரியான தாதுக்களும் இருக்குது. இதய நோய்களை கட்டுப்படுத்துகிற ஆக்சிஜனேற்ற பண்புகள் இந்த ரால்களில் இருக்குது, அதனால இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மூளை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. அலர்ஜி பண்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரால்களை சாப்பிடலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இந்த ரால்களில் இருக்குது. ரால்களை அதிகமாக சமைக்க வேணாம், அதை 100% வேக வைக்காம 90-80% வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி அது ஃப்ரெஷ்ஷான ரால் மீன் தானா அப்படின்றதையும் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கருத்துக்களோடைய இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய

0: உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9-ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23-ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் அணிஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதே நிகழ்ச்சி. கதை சொல்றதுக்கு அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பேரு பானுச்சந்திரன் எழுதின பாசம். கதைக்குள்ள நுழையலாமா? குழந்தை ஜனனியோட பக்கத்துல உட்கார்ந்து அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஜயா எவ்வளவு அழகான குழந்தை, நான் 10 மாசம் சுமந்து பெத்த என்னோட உயிர். ஜனனி மேல எனக்கு இருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லை. அவ எப்பவுமே நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்னு ஜயா அவங்க மனசுக்குள்ளேயே பெருமிதத்தோட நினைச்சிட்டு இருந்தாங்க. விளையாட்டுல மும்மரமா இருந்த ஜனனிய வச்ச கண்ணு வாங்காம அவங்க அம்மா ரசிச்சு பார்த்தபடி உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒண்ணு பார்த்து, ஜயா குழந்தை தான் விளையாடிட்டு இருக்கா, அல்ல நீ போய் குளிக்க கூடாதா? இந்த போறேன் அத்த. கொஞ்ச நேரம் ஜனனிய பார்த்தா எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் லீவ் வேறையா, அதான் அவ கூடயே உட்கார்ந்துடலான்னு அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஜனனி இப்ப பிறந்த மாதிரி இருக்காத்த, ஆனா அவ 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா.

காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காதுமா, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வயசும் நமக்கு ஆயிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கடிகாரத்தை பாரு, பேட்டரி இல்லைன்னா மட்டும்தான் அது நிற்கும், மற்றபடி அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் உன் பொண்ணு பிறந்து வாலிபாகத்தான் போறா. இப்படியே சின்ன பிள்ளையாவா இருக்க போறா, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு ஜெயாவோட அத்தை அவங்க மருமகளை பார்த்து சொன்னாங்க. கல்யாணம் ஆன 6 வருஷம் கழிச்சு தவமா தவம் இருந்து பிறந்த குழந்தைதான் ஜனனி. ஜெயாவோட வீட்டுக்காரர் மணியும் அவர் பொண்ணு மேல உயிரையே வச்சிருந்தாரு. ஆனா ஜெயா அளவுக்கு இல்ல. காலையில பல்லு தேய்க்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஜனனிக்கு அம்மா வேணும். ஜெயாவும் அவங்கள யாருக்கிட்டயுமே விடவே மாட்டாங்க. மணிய ஒப்பிடும் போது ஜெயாக்கு அவங்க பொண்ணு மேல இருக்கிற பாசம் அவ்வளோ பெருசா இருந்துச்சு, அதுக்கு எல்லையே இல்ல. தன் பொண்ண ஜெயா வெளியில விளையாட கூட விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில போக கூடாது, யார் வீட்டுக்கும் போக கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லி வச்சிருந்தாங்க. அப்படித்தான் அன்னைக்கு ஜெயாவோட மாமியார் காய்கறி வெட்டிக்கிட்டு அவங்க மருமக கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா ஜெயா, நீ உன் பொண்ணு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க போலையே. ஆனா ஜனனியோட பாட்டின்ற ரீதியில அவளுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் கடமைப்பட்டும் இருக்கேன். அவகிட்ட நான் சொன்னா புரிய போறதில்ல, சின்ன குழந்தை. ஆனா உன்கிட்ட சொன்னா புரியும்ல, நான் சொல்லலாமா வேணாமா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொல்லாம யார் சொல்ல போறா? ஜனனி உங்க பேத்தி இல்லையா? அவ மேல உங்களுக்கும் அக்கறை இருக்காத, நீங்க தாராளமா சொல்லலாம். என்ன சொல்ல போறீங்க? இங்க பாருமா, உன் பொண்ண ரொம்ப செல்லம் கொடுத்து வீட்டோட ஒரு மாதிரி அம்மா கொண்டா வளர்க்காத. அம்மா சொன்ன பேச்ச கேட்கணும், கோட்டை தாண்டி போக கூடாது, நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாத. புள்ள அதுக்கே பழகி போயிருவா. அவளை கொஞ்சம் சுதந்திரமா இருக்க விடு, 4 பேர்கிட்ட பேச விடு, பாசம் வை, செல்லம் கொஞ்சு, உயிரையே கொடு, நான் வேணாங்கள. ஆனா அந்தந்த வயசுல அப்பப்போ பிள்ளைங்கள அதுங்களுக்கு ஏத்த மாதிரி வளர விடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூண்டு கிளியாட்டம் வளர்த்தேன்னு வை, அது அந்த பிள்ளைக்கு நல்லது இல்லம்மா அப்படின்னு ஜெயாவோட மாமியார் சொன்னதும் அந்த நிமிஷமே ஜெயாவோட முகம் வாடி போச்சு. அவங்க அத்தை சொன்னத அவங்க வேத வாக்கா எடுத்திருப்பாங்களா, இல்ல அவங்க அத்தை எதிர்த்து பேசிருப்பாங்களான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாசம் அப்படின்ற கதைய அலைப்பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: சம்மர் ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: பாம்பன்,
2: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: பாசம் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டே அந்த தக்காளி பழத்தையும் வெட்டி கொடுக்கறது, நான் சொன்ன விஷயம் காதல ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில அனுப்புவேன், வெளியில விளையாட போனான்னு வைங்க, கீழே விழுந்து கை கால அடிபட்டுருச்சுன்னா, இல்ல அவ கூட விளையாடுற பசங்க அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்கன்னா, நான் என்னத்தான் பண்ணுவேன், நான் துடிச்சு போயிருவேன். எனக்கு அவளை யார் வீட்டுக்கு அனுப்ப பிடிக்காது. அங்க அவளை எப்படி நடத்துவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ எனக்கு பல வார சிந்தனை போகும். அத்த அவ ஏன் கண்காணிப்புலயே இருக்கட்டும், இப்பதானே 1ஆம் கிளாஸ் படிக்கிறா, ஒரு 5ஆம் கிளாஸ் அவ படிக்கிற வரையாச்சும் ஏன் கண்காணிப்புலயே இருக்கட்டும். இங்க பாருமா, குழந்தைய ஃப்ரீயா விளையாட விடு, அவளை வீட்டுக்குள்ளேயே இருக்க விடாத, அப்பதான் அவ 4 மனுஷங்களை பாப்பா, அவளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், நல்ல பிள்ளையா அவ இருப்பா. இல்லனா வீட்டோட வீட்டா பழகி போயிட்டான்னா வெளி உலகம் தெரியாம போயிருமா. ஏன் மணிய நான் பெத்து வளர்க்கலையா என்ன, அவனை நான் வெளியில விளையாட விட்டேன், சந்தோஷமா இருக்க விட்டேன், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட சேர்ந்து வெளியில எல்லாம் போக விட்டேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்தடி இருக்கும், அது பெரிய மரம், அங்க போய் ஜாலியா விளையாடுவான், சாயந்தரம் தான் வருவான். நான் அந்த அளவுக்கு கூட உன் பொண்ண விளையாட போக சொல்லல, ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோன்னா வச்சுக்கோயே, வீட்டு வாசல தாண்டி வெளியில போ சொல்லு, அவளை நல்லா விளையாட சொல்லு, மண்ணு புழுதி எல்லாம் அவ மேல படட்டும், அப்பதான் அவ ஆரோக்கியமா இருப்பா. நம்ம ஊரு காத்து நம்ம மேல படாம வேற யாரு மேல பட போது சொல்லு, இப்படி வீட்டுக்குள்ளயே பூட்டி பூட்டி வளர்த்தன வை, உன் பொண்ணு வெளி உலகம் தெரியாம வளர்ந்துருவா. இதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அத்தை சொல்றதுல தப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருமா. ஐயோ என்னத்த பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்ட, நான் நீங்க பேசின எதையுமே தப்பா எடுத்துக்கவே இல்லை, இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஜனனிய வெளியில அனுப்புறதுல விருப்பமே இல்லை, நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொன்ன எதையுமே காதல வாங்காம ஜெயா செவடன் காதல சங்க உதனது போல அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க. ஜனனிய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடும் போது கூட நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்க்கணும், அப்புறம் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஸ்கூலா பார்த்து சேர்க்கணும், அப்படி இப்படின்னு 1008 கட்டளைகளை போட்டு மணிக்கு ஒரு கட்டத்துல குழப்பத்தையே ஏற்படுத்திட்டாங்க. மொத முறையா ஜனனி ஸ்கூலுக்கு போறப்போ அவங்க வீட்டுல ஏற்பாடு தடபுடலா நடந்துச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? மணி, நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் டே ஜனனி ஸ்கூலுக்கு போறா. அவளை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் ஸ்கூல்ல விடணும். இல்லம்மா, நீ வேணா போயிட்டு வாயே. ஆல்ரெடி அவளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். திரும்ப லீவ் கேட்டா ஆபீஸ்ல கண்டிப்பா தரமாட்டாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. லீவ் போடுறது ரொம்ப கஷ்டம் ஜெயா. ரெண்டு மணி நேரம் வேணா பெர்மிஷன் போடவா? போங்க. உங்களுக்கு எப்பவுமே அலட்சியமா போச்சு. நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போறா, ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போடுறேன், ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போடுறேன்னு பேசுறீங்க. தப்பா எடுத்துக்காது ஜெயா. என் வேலை அப்படி. எனக்கும் ஆசைதான், ஆனா ஒரு அளவுக்கு மேல லீவ் எடுத்துட்டு திரும்ப லீவ் வேணும்னு கேட்டா ஆபீஸ்ல தரமாட்டாங்கம்மா. அதனாலதான் நான் யோசிக்கிறேன். நானே பாத்துக்கிறேன் என் பொண்ணு. அப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நான் ஸ்கூல் வாசல்லையே தான் நிப்பேன். ஜெயா, ஸ்கூல்ல உள்ளவங்க பாத்துப்பாங்க. இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்கல்ல. ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. லீவ் போட்டு வர்றதா இருந்தா வாங்க, இல்லன்னா நீங்க ஆபீஸ்க்கு போயிருங்க. என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அன்னைக்கு ஜெயா கோபத்தோட உங்க வீட்டுக்காரரு கிட்ட பேசினாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் இப்போ அவங்க நினைச்சு பார்க்கும் போது அது ஒரு விதத்துல ஜெயாவோட மனசுலயே ஒரு வித மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. ஜனனி அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயா பண்ண அலப்பற ஒவ்வொன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. வீட்டுக்காரர் சொல்லி பாத்துட்டாரு, மாமியார் சொல்லி பாத்துட்டாங்க, மாமனார் சொல்லி பாத்துட்டாங்க. இருந்தாலும் ஜெயா கேட்கவே இல்ல. கூண்டு கிளி போலதான் தான் பொண்ண வளர்ப்பேன்னு அவங்க ஒத்த கால நின்னாங்க. அதுக்கப்புறம் கதையெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பாசம் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த ஜனனிய அவங்க அம்மா ஸ்கூல் வாசல்ல வச்சு அன்போடு கட்டி பிடிச்சாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற மரத்தடியிலேயே ஜெயா அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. தம் பொண்ணை பிரிஞ்சு அவங்க அம்மாவால இருக்க முடியல. ஸ்கூல் முடிச்சு ஜனனி அவங்க ஸ்கூல் கேட்டு கிட்ட வந்த உடனே அவங்க அம்மா போய் அன்போடு வாரி கட்டி பிடிச்சாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு யுகமா தெரிஞ்சிச்சு. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஜனனியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. தம் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் அவங்க அம்மா தூக்கிக்கிட்டே வந்தாங்க. ஜனனி குட்டி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்குதாமா? அம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குமா. உண்மையை சொல்டா கண்ணு, உன்னை யாரும் திட்டினாங்களா, அடிச்சாங்களா, நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா பாடம்? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குமா, என்னை யாரும் திட்டல அடிக்கல, எனக்கு இங்க நல்ல ஜாலியா இருக்குமா. அப்ப சரி, நாளையில இருந்து அம்மா உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறேன், நீ வேன்ல எல்லாம் போவேனா, என் கூடயே வா. அம்மா, நான் வேன்லயே போறேமா. வேணாண்டா கண்ணு, வேன்ல போனா காலையில நீ சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பணும். ஏன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு, அம்மா உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை பொறுமையா ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விடுறேன், சரியா? சரிம்மா அப்படின்னு ஜனனி சொல்ல அப்படியே தன் பொண்ணை தூக்கிக்கிட்டு ஜெயா வீட்டுக்கும் போயிட்டாங்க. தன் வீட்டுக்காரர்கிட்டயும் மாமனார் மாமியார்கிட்டயும் தன் பொண்ணை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் டெய்லியும் விட்டுட்டு வர்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் ஜெயா இப்ப நினைச்சு பார்க்கும்போது அது அவங்களுக்கு இன்னைக்கு நடந்தது போலதான் இருந்துச்சு. என்னம்மா ஜெயா எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லாத்த, இன்னைக்கு சாயந்தரம் ஜனனிக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருமா, நான் சொல்றேன்னேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. உன் குழந்தைக்கு நீ இந்த அளவுக்கு பாசத்தையும் அன்பையும் கொட்டி வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. அவ பெரிய பொண்ணாகி உன்னை விட்டு விலகி இன்னொரு ஒரு வீட்டுக்கு போகத்தான் போற. அந்த பிரிவை உன்னால தாங்க முடியாது. என்னத்த பேசுறீங்க, அவ வளர்ந்து ஃபர்ஸ்ட் வாலிபம் ஆகட்டும், இப்ப அவ சின்ன குழந்தையா தானே இருக்கா, அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவதான் என்னோட உலகம், உயிரும் எல்லாமே. இப்ப நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு அழுக வருதா? அத்த சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவோட மாமியார் அங்கிருந்து போயிட்டாங்க. காலங்கள் உருண்டோட 6 வயசு ஜனனிக்கு இப்ப 13 வயசு ஆச்சு. அவளுக்கும் வெளி உலகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் ஜெயா அவங்க பொண்ணு 3 வயசு குழந்தையா தான் நடத்தினாங்க. ஜனனிக்கே அது பிடிக்கல. அவங்க அம்மா கிட்ட அவ வெளிப்படையாவே சொல்லிட்டா, மா என்ன ஸ்கூல்ல இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு முத்தம் கொடுக்காதமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்றாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி ஷையா இருக்குமா. ஜனனி, நீ என்னோட குழந்தைமா, யார் என்ன சொல்றது, நான் உன் மேல பாசம் அளவுக்கு அதிகமா வச்சிருக்கேன். மத்தவங்க என்னை பார்த்து என்ன சொல்வாங்கன்னு எனக்கு பயமே இல்ல, எந்த கவலையும் இல்ல. நான் உன்னை பார்த்து அன்போட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கத்தான் செய்வேன். நீ என்னோட பொண்ணு, யார் என்ன கேப்பா சொல்லு. மா, உன்னோட ஆசையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ, நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல, எனக்கு 13 வயசு ஆச்சு. இன்னைக்கு சாயந்தரம் நான் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். எனக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணுமா, நீச்சல நல்லா கத்துக்கிட்டு சூப்பரா நீந்தணும்னு எனக்கு ஆசை. வேணாமா, அதெல்லாம் ஆபத்துமா, உனக்கு நீச்சல் தெரியுதுன்னே போய் அங்க போய் ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சு, என்ன பண்ணுவ, எப்படி நீ உன்னை காப்பாத்திப்ப. வேணாமா, அம்மா சொல்றேன் கேள. மா, என்னால நல்லா நீந்த முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கும் போது நான் ஏமா பயப்படணும், நல்லா நான் கத்துக்கிட்டேன்னா சூப்பரா நான் நீந்துவேன். நீ இப்படி சொல்லாதம்மா, ஃபர்ஸ்ட் என்னால சூப்பரா நீந்த முடியும். அம்மா பேச்ச கேளுமா, நீச்சல்லாம் வேணாம், அது பாதுகாப்பு இல்ல. திடீர்னு தண்ணி ஒண்ணு முக்கிருச்சு. ஆள் கடல்ல போற இல்ல ஏதோ ஒண்ணு பண்ற, ஒரு ஸ்விம்மிங் பூல்லே போய் குளிக்கிறன்னு வையே, எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுமா. உன் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். என் உயிரே நீயா இருக்கும் போது உன்னை தனியா விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு ஜெயா விடாப்பிடியா பேசினாங்க. அது ஒரு கட்டத்துல ஜெயாக்கும் ஜனனிக்கும் சண்டையவே ஏற்படுத்துச்சு. பாசம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்கள் அடுத்தடுத்து நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாசம் சிறுகதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அம்மாவோட பேச்ச மீறி ஜனனி நீச்சல் கத்துக்கவும் போகல. ஆனா அவளுக்கு பிடிச்ச மத்த எல்லா விஷயங்கள்லயும் அவ கவனம் செலுத்த ஆரம்பிச்சா. எல்லாத்துலயும் சண்டை கண்டிப்பா வந்துடும். சைக்கிள் கத்துக்கிறதுல ஒரு தகராறு, ஸ்கூல்ல ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிறதுல ஒரு தகராறு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுல தகராறு, இப்படி எல்லாத்துலயும் குட்டி குட்டி சண்டை ஜனனியோட வீட்டுல வராம இருக்காது. ஜனனிக்கு 15 வயசும் ஆச்சு. என்ன ட்ரெஸ் போடணும், ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு கொண்டு போகணும், எல்லாமே அவளே முடிவு பண்ண ஆரம்பிச்சா. ஆனா அது ஜெயாக்கு பிடிக்கவே இல்ல. அப்பா, எனக்கு 15 வயசு ஆகுது, நான் என்ன சின்ன பாப்பா இல்லப்பா, அடுத்த மாசத்துல இருந்து நான் ஸ்கூலுக்கு பஸ்ல தான் போக போறேன். என் ஃப்ரெண்ட்ஸோட போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு ஸ்டடி முடிச்சு வந்தப்போ சூப்பரா இருந்துச்சுப்பா. கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம், டீ குடிச்சோம், அப்புறம் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே வந்தோம். அம்மா கூட ஸ்கூட்டர்ல போனா போருப்பா, நேரா வீட்டுல இருந்து வண்டி ஸ்கூல்ல போய் நிக்கும், அப்புறம் டியூஷனோ ஸ்கூலோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வண்டி நேரா வீட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ஜாய் பண்ணாம வேற எப்ப என்ஜாய் பண்ண போற சொல்லுங்க. அம்மா ஏன்பா என்ன இன்னும் குழந்தை மாதிரி நடத்துறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. ஜனனி, அம்மாக்கு மேல அளவு கிடந்த பாசம் இருக்குமா, அந்த பாசம் தான் இப்ப வரைக்கும் உன் மேல ஒரு துளி கூட குறையாம இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிற. ஜனனி பிளஸ் டூவும் போயிட்ட, ஸ்போர்ட்ஸ் பாட்டு படிப்புன்னு எல்லாத்துலயும் அவ ஃபர்ஸ்டா வந்தா. வெளியில எங்கேயாச்சும் போட்டிகள் நடந்தா கூட அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா கலந்துகிட்டா. நேரம் கழிச்சு அவ வீட்டுக்கு வந்தான்னா வீட்டுக்கு அவ வர்ற வரைக்கும் ஜெயா வாசல்லே நிப்பாங்க. அது 10 மணினாலும் சரி, 11 மணினாலும் சரி, சில விஷயங்களை ஜனனி அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்வா. அவங்க அம்மா கிட்ட பேசுறத அவ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டா. அதுக்கு முக்கிய காரணமே அவங்க அம்மா அவ மேல வச்சிருக்கிற பாசமா தான் இருந்துச்சு. அளவு கடந்த பாசத்தை தன் பொண்ணு மேல வைக்க வைக்க அவ தன்னை விட்டு விலகி போறத ஜெயாவால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏங்க, நம்ம பொண்ணு ஒரு கட்டத்துல நம்மள விட்டு போயிருவாளா, அவளுக்கு என்ன பிடிக்காதாங்க? ஜெயா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம பொண்ணு தைரியசாலியா தன்னம்பிக்கையோட இருக்கிறத நினைச்சு நீ பெருமைப்படணும். என்னைக்குமே அவ நம்ம பொண்ணு, நம்மள விட்டுட்டு அவ எங்க போறா சொல்லு. ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளைங்க மேல பிரஷர் போடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும், இப்படித்தான் நீ வளரணும், இப்படித்தான் நீ செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்குன்னு கொடுக்கற ஒரு சுதந்திரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்காம சிறைப்படுத்துற மாதிரி பண்ணோன்னு வை, அது நம்ம பிள்ளைங்களோட சுதந்திரத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மனநிலையும் பாதிக்கும். அளவு கடந்த சுதந்திரம் வேண்டாம், ஆனா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்க நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு பிடிச்சத பண்ண விடணும், பிடிச்சத சாப்பிட விடணும், சந்தோஷமா இருக்க விடணும். இது நீ புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். புரியுது புரியுது, என்னமோ சொல்றீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பேசிட்டு ஜெயா அங்கிருந்து போயிட்டாங்க. பாசம் அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பாடல்களை தொடர்ந்து இணைச்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கான அலைபாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. பாசம் அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஜனனிமா, நீ பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கல, பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கினதும் நீ டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிரு. அம்மாக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, அது முடியாம போச்சு. நீ டாக்டர் ஆனேன்னு வை, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் என் பொண்ணு டாக்டர், என் பொண்ணு டாக்டர்னு நான் பெருமையா சொல்லுவேன். இல்லம்மா, எனக்கு டாக்டர் ஆகவே விருப்பம் இல்லம்மா. உன் விருப்பத்தை என் மேல திணிக்காதம்மா, எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு தாமா ஆசை. என்னடா கண்ணு சொல்ற, அப்ப நீ டாக்டர் ஆக மாட்டியா? இல்லம்மா, ஆனா இன்ஜினியர் ஆகி நல்லா படிச்சு நல்ல பேரும் புகழும் சம்பாரிச்சு கொடுக்கறேம்மா உனக்கு. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி ஜனனி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே IIT போய் சேர்ந்துட்டா. ஹாஸ்டல் வாழ்க்கையும் அவளுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஜனனிக்கு அவங்க அப்பா தான் எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணாங்க. காலேஜ்லயும் ஜனனி சேர்ந்துட்டாளா, அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் வார வாரம் வீட்டுக்கு வரப்போக இருந்தா. அதுக்கப்புறம் வார வாரம் வரது குறைச்சு 15 நாளைக்கு ஒரு முறை வர ஆரம்பிச்சா. ஜெயாவோட புலம்பல் அதிகரிச்சு போச்சு. படிப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஜனனி வெளிநாடு போறதுக்கான எக்ஸாமும் எழுதி அதுல பாஸும் ஆகிட்டா. நல்ல யூனிவர்சிட்டியில அட்மிஷனும் அவளுக்கு கிடைச்சிச்சு. ஜெயா எப்படியோ போராடி பார்த்தாங்க. அவங்க பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்ப கூடாதுன்றதுல அவங்க விடாப்பிடியா இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவு தடுத்தும் ஜனனி கேட்கவே இல்லை. ஜனனிமா, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணுமா, அமெரிக்கா போகாம இங்கேயே மேல் படிப்பு நீ படிக்க முடியாதா? உன்னை பிரிஞ்சு நாங்க எப்படிமா இருக்க முடியும்? அம்மாக்காக கேளுமா, நீ ஆசைப்பட்டேன் தானே உன்னை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நான் அனுமதிச்சேன். இப்போ நீ படிச்சு பாஸ் பண்ணி வெளிநாடு போறேன்னு சொன்னா அது எந்த விதத்துலமா நியாயம்? மா, நான் குழந்தை இல்லம்மா. மேல் படிப்புக்கு அமெரிக்கால இன்னும் வசதி அதிகம். என்னோட எதிர்காலமும் நல்லா இருக்குமா. நான் நல்லா இருந்தா அது உனக்கு சந்தோஷம் தானே, அப்ப ஏன் நீ தடுக்கிற? அம்மா, உனக்குன்னு நேரத்தை ஒதுக்க கத்துக்க, உனக்கு பிடிச்சத செய்யுமா, பாட்டு கேளு, உனக்கு தான் சங்கீத ஞானம் நிறைய இருக்கே, என்ன சுத்தியே உன்னோட வாழ்க்கைய வீணடிச்சிடாதம்மா, நிம்மதியா சந்தோஷமா இரு. நான் கிளம்பி போனதும் உன்னோட வாழ்க்கைய நீயே சூனியமாக்கிக்காதம்மா. என் மேல உனக்கு பாசமோ அக்கறையும் இருந்துச்சுன்னா நான் வெளிநாடு போறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு ஒரே வார்த்தையா அவங்க அம்மாவை பார்த்து ஜனனி பேசும்போது ஜெயாக்கு அதுக்கு மேல மறுத்து பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தைகளே வரல. தன் பொண்ணு புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளை ஜெயா முழு மனசோட பண்ணாலும் ராத்திரியெல்லாம் அவங்க சரியா தூங்காம கவலைப்பட்டாங்க. ஜனனி புறப்படுற நாளும் வந்துச்சு. ஜெயாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் சொன்ன எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் தினமும் போன் பண்ணுவேன், வீடியோ கால் பண்ணுவேன், கவலைப்படாம நீ இருக்கணும், சரியா? சரிம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா, அங்க போனதும் போன் போட்டுரு, மறந்துடாத, வேளை வேளைக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்க, ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா. அப்பா அம்மாவை பாத்துக்கோங்கப்பா, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அவங்க அம்மா அப்பாக்கு பாய் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளயும் போயிட்டா. தன் பொண்ண பிளேன்ல ஏத்தி விட்டுட்டு கார்ல உட்கார்ந்த ஜெயா அவங்க வீட்டுக்காரர பார்த்து, எங்க தந்தைக்கு உபதேசம் பண்ண முருகப்பெருமான மாதிரி ஜனனி எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அளவு கடந்த பாசம் என் கண்களை மறைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு இந்த சின்ன வயசுல புரிஞ்ச விஷயம் எனக்கு இவ்வளவு வயசாகிதான் புரிஞ்சிருக்கு. அவளை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. ஜனனி நிறைய சாதிக்கணும், எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்காரரோட தோல்ல அவங்க அன்போடு சாஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் ஜெயாவோட கண்கள்ல இருந்து கண்ணீரும் வழிஞ்சோடுச்சு. எப்பையும் போல மணி அமைதியா சிரிச்சாரு. தம் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு படிக்க போன ஜனனி நல்லா படிச்சா, படிச்சு பட்டம் வாங்கி அவங்க அம்மா அப்பாக்கு பேரையும் புகழையும் சேர்த்து கொடுத்தா. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பான உள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு நேயர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 km வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 km வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம்.

0: முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இத சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராமி
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்.
2: வராது.
1: வரும். அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: அப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிட, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

தன் வரிசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா ஜூலை 19 தேதி முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். நாளை ஜூலை 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளிய வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று வண்ண வண்ண பூக்கள் மற்றும் பாட்டு வாத்தியார் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

जम

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையாக இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் அது மக்களுக்கு பழகி டைப் ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப் ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப் ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குமப்பை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, பட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்று நின்று சாதிப்பதென்ன இருட்டிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன.

கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

காற்றிலே காற்றிருக்கே வாடி கடுகுடு கடுகுடு கடுகுடு கடு.

முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வெளிப்படையா சொல்லணும், ஆசை இல்லாமத்தான் உங்க கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா, இத கூட புரிஞ்சுக்க முடியல.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தெரியாதவர்கள் யாருமே இல்லையா? இவர் பேர் ஜோசப்.
2: ஜோசப்வா, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்?
3: அசோக்கு
1: நீங்க குடுக்கறத வாங்கிக்கிறார்.
2: நல்ல மனுஷன், அட்வான்ஸ் கேட்காம இருக்காரு.
3: உங்களை தேடி ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்காருங்க.
2: மண் தோன்றாலு
3: தானே
2: முக்கியமா? நான் போறேன் ஆராய்ச்சிக்கு, நீங்க டான்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: பாருங்க. 1 2 3 4 3 1 2 3 2 3 3 2 3 4 2 2 2 left and to the right.

0: அதிகாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸை உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: ஏய் ஞானா, அப்பா ஞானா, சீதாவை காணவா? பொழுது விடிஞ்சா போக போது மானோ டேய்.

0: ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
3: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
3: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
3: இல்ல, இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
3: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
3: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
3: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: దొడ్డా పొలంబరారు అట్టుపాటు ఉన్నాడు అసిపాటు.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர டாவ் கட்டும் போது
0: இல்லன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
0: நம்ம நெக்குன்றதுலயா
2: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: தம்பா, பீல் அடிங்க பா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மஜாக்கா ஜிஞ்சில்லுக்கு ஜிஞ்சில்லுக்கு ஜிஞ்சில்லுக்கு ஹை ஜிஞ்சில்லு.

கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்டேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.